நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 45 நொடி.

0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிடும்பை தரும்.
0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் மொழியின் வரலாறு. தகவல்கள் எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லட்சுமணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம், 7:45 நகர்வலம். பதிவுத்துறையில் புதிய முறை அறிமுகம், பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02, 8:30 திரைக்காணம். 9 அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சித்தார்த் பிரகாஷ் அவர்களின் பாட்டு, பூர்வா தனஷ் ரீ கோட்டா அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஓட்டத்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, ஆயுத்த ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு மைய மூத்த தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:15 திரைக்காணம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 திரைக்காணம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 2 பகுதி, அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் டி யோக மீனாட்சி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அருள் தரும் அம்பிகை, எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நூற்று 101.4 FM ரெயின்போவில்

6:02 பக்தி நேரம் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு. 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட்ஸட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஓட்டத்திட்டம் குறித்த தகவல்கள். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகாணம். 2:15 ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் VT அரசு அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை இசைக்குயிலின் பயணம். 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ ஷாட் பாக்ஸ். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி.

0: அரசு அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். 4-2 ஃபன் பண்ணலாமா, 5-2 ரெயின்போ மேடை இசை குயிலின் பயணம். 6 மணிக்கு டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ ஷாட் பாக்ஸ், 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. ஆகாஷவாணி நேர்களை 100.1 FM கோல்டல். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட் சவேரே, 8:30 திரை காணம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆந்திர மகாபாரதம் உரை வழங்குபவர் டி கோட்டீஸ்வர ராவ் அவர்கள். இந்நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். 12:00 திரை காணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். நந்தினி ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிகிரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை. அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை, ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு, பங்கேற்பவர்கள் AS அபிஷா பிரேமகுமாரி, எம் சகாய கிறிஸ்துராஜ், ஆர் திவ்யஸ்ரீ ஆகியோர். 7:50 செய்தி கதமும், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றென்றும் ஜானகி, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஓட்டத்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 திரை காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பு.

0: நேரம் காலை 6:10 எட்டு நொடி.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: இன்றைய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அறிவியல், பொருளாட்சி ஆகியவற்றில் முந்தைய கால சமுதாயங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்து விளங்குகின்றது. ஆனால் ஒழுக்கம் என்பது குறைந்து வருவதாக தோன்றுகிறது. காரணம், அறிவியல் தெளிவு ஒழுக்கத்தை போற்றும் முடிவுகளுக்கு முதன்மை தரவில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் கடவுள் இருப்பை மேலும் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளன. நன்மை தீமை என்பதும் பின்பற்றும் சமுதாயம் பற்றியது. குற்றவியல் கல்வி குற்றம் கடைபிடிக்கப்படும் சமுதாயத்தை பொறுத்து மாறுபடுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. உலகளாவிய உகம்தோறுமான நிலையான குற்றப்பட்டியல் மாறக்கூடியது என்கிறது. இந்த பின்புலத்திலேயே ஒழுக்க கல்வி கருத்துக்கள் இப்போது முதன்மைப்படுத்தப்படவில்லை. கலை உலகிலும் இது சரியான முறையில் காட்டப்படவில்லை. பொதுவாக நல்ல பாதையை விட அல்லாத பாதை பயணம் செய்வதை சாதனை என காட்டும் மனப்போக்கு வளர்ந்து வருகிறது. வழக்கமான செயல்களை விட வழக்கத்துக்கு மாறான செயல்களை விளம்பரப்படுத்துவதும் அதுவும் காட்சிப்படுத்துவதும் காலத்தின் போக்காகிவிட்டது. கல்வி திட்டத்தில் ஒழுக்கத்திற்கென்று தனி வகுப்புகளில் கருத்துரைகள் நாள்தோறும் வழங்கப்பட்டன அன்றைக்கு. இன்றைக்கு அவை இல்லை. பண்டைய சமூகத்தில் ஒழுக்கத்தால் உயர்ந்தோரை பற்றிய கதைகளும் கருத்துக்களும் நீதி போதனைகளும் இடம்பெற்றன. இப்போதைக்கு கருத்து வேறுபாடு தரும் பல செய்திகள் அவற்றில் இடம்பெற்றிருந்தாலும் கூட புராண நிகழ்வுகள் அரிச்சந்திரன், ஏகலைவன், கர்ணன் என பல கதை மாந்தர்கள் முன் உதாரணமாக காட்டப்பட்டனர். தமிழ் இலக்கியத்தில் பாரி, ஔவையார், கபிலர், பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன், குமணன், சிபிச்சக்கரவர்த்தி, ஆதிமந்தி, வெள்ளிவீதியார், கண்ணகி என பலரும் சுட்டப்படுகின்றனர். பாரி கொடை ஒழுக்கத்தில் தலை சிறந்து நின்றதை இன்றளவும் புறநானூறு கூறிக்கொண்டிருக்கிறது. அதனாலேயே கபிலர் எனும் பெரும் புலவர் அவன் இறந்த பிறகும் அவன் பணியை கடனை இறுதி காலத்தில் நிறைவேற்றியதை இலக்கியம் சுட்டுகிறது. கோவலன் மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்ட போதும் தன் வாழ்க்கை பயணத்தில் கொண்டானை காத்தலில் குறை வைக்காதவளான கண்ணகியை இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் என பாடியுள்ளார். என்றைக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை உலகுக்கு வழங்கிய திருக்குறள் உலக மக்களாலும் பிற நாட்டு பிற இனத்தாலும் போற்றப்படும் நூலாகும். அதில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்பதனை வலியுறுத்தி தனி அதிகாரமே படைத்துள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள 10 குறள்களுமே சிறப்பானவை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்தது, உயிரை விட மேலானது என்பது வள்ளுவர் கருத்து. மனிதனை விலங்கு நிலையிலிருந்து மேலானவனாக நிலை நிறுத்தியதில் அறிவை காட்டிலும் ஒழுக்கத்திற்கு முதலிடம் உண்டு. பேரறிவு பெற்ற அறிஞராயினும் ஒழுக்கம் இல்லாதவரை உலகம் போற்றாது. தவம் இயற்றி உயர்ந்த ஆற்றலை பெற்ற பல முனிவர்கள் ஒழுக்கம் பிறந்தபோது தவ ஆற்றலை இழந்ததாக புராணங்கள் சுட்டுகின்றன. உலக வரலாறுகளிலும் ஒழுக்கம் பிறந்தோர் உயர் இடத்திலிருந்து கடைக்கோடிக்கு சென்றதை பல வரலாற்று நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இந்திரன் பலமுறை பதவி இழந்ததை புராணங்கள் காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் பிறழாமல் நடந்து வாழ்ந்து காட்டும் வாழ்க்கை முறையே ஒழுக்கமாகும். மகாத்மா காந்தியடிகள் கொல்லாமை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் வெள்ளையரை வென்ற செயல் ஒழுக்க நடவடிக்கைக்கு ஓர் உதாரணமாகும். வள்ளுவர் கூறியது போல் காந்தியடிகளின் இயக்க செயல்பாடு ஒழுக்க செயலாகி அவருக்கு மாந்தரில் சிறந்தவரான உயர்வை அளித்தமை எண்ணி பார்க்கத்தக்கது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஒழுக்கம் உயர்வு தரும் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் KJ யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:27. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு நிகழ்ச்சியில் இனி கே.எஸ். ரகுநாதன் எஸ். சரளா பாடியுள்ள பாடல்.

0: இடம் பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 29 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24°C முதல் 26°C வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58%க்கு குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க 1-2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக ஆழம் போகக்கூடிய வேர் அமைப்பு இருக்கிறதுனால ஆழத்துல தண்ணீர் இருந்தாலும் அதை எடுத்து வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் பயிருக்கு கொடுக்கற வகையில இருக்கும். சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கருடன் சம்பா இதெல்லாம் வந்து சம்பா பருவத்துல சாகுபடி செய்யலாம். இயற்கை சார்ந்த எரு, மக்கிய தொழு உரம், பசுந்தாள் உரங்கள், உயிர் உரங்கள்

0: கருப்பு உரங்கள்லாம் படியுரமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள், இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவு பொருட்களை மக்க வைப்பதில் மண் புழுக்களை பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். வேளாண் ஆலோசனைகள்: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசும் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களை சுமந்து செல்லும் ககன்யான் விண்கலம் கடலில் வந்து இறங்கிய பிறகு அது நேராக மேல்நோக்கிய நிலையில் இருப்பதை உறுதி செய்வதே முதல் சோதனையாகும். விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பிற்கு இது மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாவது சோதனை விண்கலத்திற்கு தேவையான உந்து சக்தியை வழங்கும் முக்கிய பகுதியும் மற்றொரு பகுதியும் பூமிக்குள் நுழைவதற்கு சற்று முன்பு துண்டிக்கப்பட்டு தனித்தனியாக பிரிவதை உறுதி செய்யும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்த சோதனையும் துல்லியமாக நடைபெற்றதாக இஸ்ரோ கூறியுள்ளது. மூன்றாவது சோதனை விண்கலத்தின் உச்சி பகுதியில் பாராசூட்டுகள் உள்ள பகுதியின் கட்டமைப்பு திறனை உறுதி செய்வதற்காக நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய வேளாண் அமைச்சகம் நேற்று ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் மரக்கன்று நடும் ஆர்வலர்களிடையே அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பிறப்பு மற்றும் பெற்றோரின் நினைவு நாட்களில் ஒரு மரக்கன்று நட்டு அவற்றை பராமரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மரக்கன்று நடும் வழக்கம் மெல்ல மெல்ல ஒரு மாபெரும் இயக்கமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊராட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மரம் நடுவதற்கான நிலையான இடங்களை அடையாளம் காணுமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். அதிகரித்து வரும் வெப்பத்தை சமாளிக்கவும் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பராமரிக்கவும் பசுமையான சூழல் அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள் என்ற பிரச்சாரத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்கியுள்ளது. நடனம், இசை, ரீல், குறும்படம், தெருக்கூத்து மற்றும் கவிதை வாசிப்பு ஆகிய 5 ஆக்கப்பூர்வமான பிரிவுகளில் 3 நிலைகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாவட்ட, மாநில அளவில் நடந்து இறுதியில் தேசிய அளவில் முடிவடையும் வகையில் இப்போட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான பதிவுகள் மை பாரத் இணையதளத்தில் இன்று முதல் தொடங்குகின்றன. மாவட்ட அளவிலான போட்டிகள் வரும் 24 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே வானொலியில் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 26 தேதி ஒலிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். அல்லது நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளம் மூலமாகவும் கருத்துக்களை இம்மாதம் 24 தேதி வரை பதிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறினார்.

உள்ளார். பழனியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதாக கூறினார். கடைகள் மூடப்படுவதால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட மாற்று வழிகளை அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தரப்படவில்லை என்றும், காலம்காலமாக அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்குத்தான் அரசு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாவேக அரசு திமுக கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் ஆட்சி நடத்தி வருவதாக கூறினார். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு அதை எப்படி செயல்படுத்துவதென்று தெரியாமல் அரசு தடுமாறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. வியட்நாமின் பூ குவோக் தீவு அருகே சுற்றுலாப் படகு விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் ஹோசிமின் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சட்டப்பூர்வ நடைமுறைகளை முடித்த பிறகு அந்த உடல்கள் விரைவில் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கான பணியில் தூதரக அதிகாரிகளும் வியட்நாமிய அதிகாரிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட 17 இந்திய சுற்றுலாப் பயணிகளில் 16 பேர் தாயகம் திரும்பிக் கொண்டிருப்பதாகவும், ஒருவர் மட்டும் கவலைக்கிடமான நிலையில் பூ குவோக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. 4 பணியாளர்கள் உட்பட 36 பேருடன் சென்ற அந்த அதிவேக படகு ரட் நகோய் தீவு அருகே திடீரென எழுந்த அலையில் சிக்கி கவிழ்ந்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதில் 21 பேர் உயிர் பிழைத்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் உத்தரவிட்டுள்ளார். விபத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 361 மரக்கன்றுகளை நட்டு அகமதாபாத் நகராட்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் 5 துப்பாக்கிகளையும் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் பறிமுதல் செய்தனர். கோவை ஆவாரம்பாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்கள் நேற்று இடித்து அகற்றப்பட்டன. தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து இன்று காலை விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் 12 பெட்டிகள் கொண்ட பயணிகள் ரயில் இன்று 8 பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்க தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வைத்திருந்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 144 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து நேற்று ஆட்ட நேர இறுதியில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மரம் நடுவதை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான்

0: கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 15 இந்தியர்களின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 15 நொடி. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: ஆப்பிரிக்காவின் கென்யாவில் வாழ்ந்து வந்த வடக்கு வெள்ளை காண்டாமிருகம் ஒன்று கடந்த 2018 மார்ச் மாதம் இறந்துவிட்டது. வடகிழக்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட வடக்கு வெள்ளை காண்டா மிருகங்களில் சூடான் என்ற பெயரை கொண்ட கடைசி ஆண் காண்டா மிருகம்தான் அந்த ஆண்டு இறந்து அனைவரையும் பேச வைத்துள்ளது. வெகு காலமாகவே உடல்நலம் குன்றியிருந்த சூடான் திடீரென இறந்துவிட்டது. இவ்வகையில் இன்னும் இரண்டு வடக்கு வெள்ளை பெண் காண்டா மிருகங்கள், சூடானின் மகள் நஜீன், சூடானின் பேத்தி ஃபதுவும் மட்டுமே தற்போது இவ்வுலகில் எஞ்சியுள்ளன. காப்பிடத்தில் ஆயுதமேந்திய பாதுகாவலருடன் வாழ்ந்து வந்த 45 வயதான சூடானின் இரு பின்னங்கால்களும் சில மாதங்களாக வலுவிழந்து வந்தன. அவற்றின் கால்கள் 3000 கிலோ உடல் எடையை தாங்கும் வலுவை இழந்துவிட்டிருந்தன. ஒரு கண் பார்வையும் பறிப்போயிருந்தது. ஏஞ்சியுள்ள இரு பெண் காண்டா மிருகங்களுடன் இயற்கையான முறையில் இனப்பெருக்கம் செய்யும் முயற்சியை அறிவியலாளர்கள் முன்னெடுத்தனர். ஆனால் இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலை சூடான் இழந்திருந்தது. தெற்கு சூடானில் உள்ள ஷாம்பை வேட்டை காப்பிடத்தில் கடந்த 1975 குட்டியாக சூடான் பிடிக்கப்பட்டது. கென்யாவில் ஓல் பெஜ்ரோ காப்பிடத்தில் வாழ்ந்து வந்தது. உலகின் கடைசி வடக்கு வெள்ளை காண்டா மிருகத்தின் ஏஞ்சி இருந்த கடைசி ஆணை ஹாலிவுட் நடிகர்கள் லியார்னடோ டிகாப்ரியோ, எலிசபெத் ஹர்லி உள்ளிட்டோர் பார்த்து சென்றுள்ளனர். ஒற்றை வடக்கு வெள்ளை காண்டா மிருகமான சூடானுக்கு கள்ள வேட்டைக்காரர்களின் அச்சுறுத்தல் இருந்தபடியால் அதன் இறப்பு வரை ஆயுத காவலர் பாதுகாப்புடனே உயிர் பிழைத்திருந்தது. வெள்ளை காண்டா மிருகங்களில் இரண்டு வகைகள் காணப்படுகின்றன. மற்றொன்று கிழக்கு மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாராவின் தெற்கு பகுதியின் சவானா பகுதியில் காணப்படும் தெற்கு வெள்ளை காண்டா மிருகங்கள் ஆகும். சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1990களில் 2000 முதல் 3000 எண்ணிக்கையில் வடக்கு வெள்ளை காண்டா மிருகங்கள் காடுகளில் இயல்பாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தன. அடுத்த அரை நூற்றாண்டில் அதிலும் 1960களில் 2000 என்ற அளவிலும் 1975களில் 500 என்ற அளவிலும் வீழ்ச்சியடைய தொடங்கியது. 1984 15 என்ற மிக குறைந்த எண்ணிக்கையானது 1995 தொடங்கி 2003 வரை 30 என்ற எண்ணிக்கையில் அழிவின் விளிம்பில் நின்றது. தொடர்ந்த ஆண்டுகளில் 4 என்றாகி பின் காடுகளில் வடக்கு வெள்ளை காண்டா மிருகமே இல்லை என்ற மோசமான நிலையை எட்டியது. அதன் கடைசி எச்சம்தான் சூடான் என்று அழைக்கப்பட்ட ஒற்றை ஆண் வடக்கு வெள்ளை காண்டா மிருகமாகும். இவை சஹாராவின் தெற்கு பகுதி, ஆப்பிரிக்காவின் மைய நாடுகளிலும் காணப்பட்டது. 2011 பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் கடுமையான ஆபத்துக்குள்ளான உயிரினமாக இதனை அறிவித்தது. கடைசி கட்ட முயற்சியாக செயற்கை கருவூட்டல் முறை ஆய்வாளர்களால் முயற்சிக்கப்பட்டது. கள்ளவேட்டை, உயிரின கடத்தல் போன்றவை இவற்றின் அழிவிற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. போர், வாழிட அழிப்பு, காடு அழிப்பு போன்றவையும் இவற்றின் அழிவிற்கு காரணமாக இருந்துள்ளன.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு ஏதும் இல்லை. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவு 39.2°C, இயல்புக்கு 3.4° கூடுதல். குறைந்த அளவு 29.6°C, இயல்புக்கு 3.5° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 74 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவு 38.2°C, இயல்புக்கு 2.5° கூடுதல். குறைந்த

29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 91 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. புத்தம் புது காலை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில்

0: ஏழு மணி ஆகாஷவாணி. புத்தம் புது காலை வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது. புத்தம் புது காலையில் இனி
1: நாளும் அறிவோம் மொழியின் வரலாறு. தகவல்கள் வழங்குகிறார் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள்.
2: மொழி என்பது நாம் உலகை அறியவும் நம் எண்ணங்களை பரிமாறவும் தலைமுறைகளை கடந்து அறிவையும் வரலாற்றையும் கொண்டு சேர்க்க பயன்படும் ஒரு ஊடகமாகும். மொழியை பேச்சு மொழி, எழுத்து மொழி என்று வகைப்படுத்தலாம். பேச்சு மொழியை வழக்கு மொழி, வழக்கொழிந்த மொழி என்று வகைப்படுத்தலாம். மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். எழுத்து என்பது ஒளியை எழுதி காட்டும் குறியீடாகும். இந்த ஒளிக்கு இது குறியீடு என்று தெளிவாக தீர்மானிக்கப்பட்டிருக்கும். எழுத்து மொழியை இலக்கிய மொழி என்றும் குறிப்பிடுவர். தமிழ் ஓர் எழுத்து மொழி. உலக மொழிகளில் எழுத்து மொழி வடிவம் பெறாமல் பேச்சு மொழியாகவே விளங்கும் பல மொழிகள் உள்ளன. பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்கள் தமிழில் உள்ளன. அவை எழுதப்பட்டதால்தான் இன்றளவும் பாதுகாப்பாக உள்ளன. பண்டைய காலம் தொட்டு இலக்கியம், இலக்கணம் மற்றும் சொல் வளங்களோடு வளர்ந்து மக்களின் மூன்றாவது வெளியாகவும் வாழ்வின் வழியாகவும் மொழி திகழ்கின்றது. மொழிதல் என்றால் சொல்லுதல் என்று பொருள். பேச்சு மொழியே முதலில் தோன்றியது. மு. வரதராசனார் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, ஆயினும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவைகளே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. அது எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழியே ஆகும் என்றும் கூறுகிறார். எனவே மொழி என்பதை பேச்சு, எழுத்து, எண்ணம் என்று பல நிலைகளில் அறிய முடிகிறது. ஒளி வடிவான குறியீடுகளைக் கொண்டது பேச்சு மொழி, வரி வடிவான குறியீடுகளைக் கொண்டது எழுத்து மொழி. 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ளது நமது தமிழ் மொழியாகும். தமிழ் சொல் வளம் நிறைந்த மொழி. நவீன தமிழ் பழந்தமிழ் மொழியிலிருந்து பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான சொற்களையே இன்னமும் பயன்படுத்துகிறது. இதனால் சற்று பயிற்சியுடன் பழந்தமிழ் இலக்கியங்களை ஒரு தமிழர் படித்து அறிய முடிகிறது. திருக்குறள் போன்ற சிறந்த பைந்தமிழ் படைப்புகள் தமிழர்களால் சிறப்பாக கற்கப்படுவதற்கு இத்தொடர்ச்சியான சொற்பயன்பாடு உதவுகிறது. செம்மொழிக்குரிய 11 தகுதிகள் என்பவை தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, தாய்மை பண்பு, கலை பண்பாட்டுத்தன்மை, இலக்கிய வளம், இலக்கணச் சிறப்பு, தனித்து இயங்கும் தன்மை, உயர் சிந்தனை மற்றும் மொழி கோட்பாடுகள் ஆகியவையாகும். தமிழ் பற்று என்பது ஒருவருக்கு தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றோடு இருக்கும் ஒரு பற்று ஆகும். நாட்டுப்பற்று, சமயப்பற்று போன்று இதுவும் ஓர் உணர்வாகும். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு போன்ற முழக்கங்கள் ஊடாகவும், கவிதைகள் ஊடாகவும், செயல்பாடுகள் ஊடாகவும், இயக்கங்கள் ஊடாகவும் தமிழ் மொழிப்பற்று வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் மொழியின் வரலாறு. தகவல்கள் வழங்கினார் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள்.

0: மொழி திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:10, புத்தம் புது காலையில். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: எண்ணியது எண்ணியாங்கு முடிப்பதற்கு திண்ணியராதல் வேண்டும். திண்மை என்பது எப்படி கிடைக்கும்? திண்மையாகிய மன உறுதி தோல்வி கண்டு அஞ்சாமல் இருக்க கிடைக்கும். சரி, வெற்றி என்பது எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவது இல்லை. தோல்வி கண்டு அஞ்சாதவர்க்கு கிடைக்கும். எனில் வெற்றிக்கு வழியாது மனம் சோர்ந்திருந்தால் கிடைக்குமா? உள்ளம் துவண்டு போக விடலாமா? ஊக்கமது கைவிடேல் என்றார் அவ்வை பெருமாட்டி. ஊக்கத்தை கைவிடாமல் மேலும் மேலும் முயலும் போது வெற்றிக்கனி தானாகவே கை சேரும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மன வலிமையையோ விடாமுயற்சியையோ கைவிடக்கூடாது, மனம் தளரக்கூடாது. ஊக்கமுடைமை பற்றி வள்ளுவ பெருந்தகை ஓர் அதிகாரத்தையே படைத்து அமைத்து கொடுத்துள்ளார். ஊக்கம் உடைமையே செல்வம், அது மட்டுமே உடைமை. ஊக்கம் கைவரப் பெற்றவர் ஆக்கம் இழந்தேன் என்று தளரமாட்டார். ஊக்கமுடையான் பின் செல்வம் வழிகேட்டு தானே வரும் என்று ஊக்கப்படுத்துகிறார். அதுவன்றி நீர்ப்பூக்களின் தண்டுகள் உயர்ந்து மலர்கள் தடாகங்களில் மேல் பரப்பில் தோன்றும். எத்தனை வெள்ளம் வந்தாலும் தண்டுகள் நீண்டு மலர்கள் நீர்மட்டத்திற்கு மேலேயே நிற்கும். அதுபோல மாந்தர் தம் உள்ளத்தனையது, அதாவது ஊக்கத்தின் அளவு பற்றியே அவர் தம் வாழ்வும் உயரும் என்கிறார். முயற்சியே ஒருவருக்கு எல்லா வகையான செல்வங்களையும் தரும். ஊக்கமில்லான் உயர வழியின்றி மரத்திற்கு ஒப்பாகி விடுவான் என்கிறார். தவளை ஒன்று தயிர்குடத்தில் வீழ்ந்து விட்டது. அதனால் பானை உயரத்துக்கு குதிக்க முடியவில்லை. ஆனாலும் உயிர் அச்சம் அதனை விடவில்லை. விடாமல் முயன்று குதித்தது. பன்முறை அது குதித்த வேகத்தில் தயிர் பானையில் வெண்ணெய் திரண்டது. பலமுறை குதித்ததின் காரணமாக தோன்றிய வெண்ணெய் கெட்டிப்பட்டு உறுதியானது. தவளை அவ்வெண்ணெய் கட்டியின் மேல் ஏறி பானைக்கு வெளியே தாவி குதித்தது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அல்லவா? எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் பலமுறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயன்று பல பல கண்டுபிடிப்புகளை மாந்தர் இனத்துக்கே பரிசாக அளித்துள்ளனர். அவர்கள் மனம் தடுமாறி தளர்வுற்று முயற்சியை கைவிட்டு இருந்தால் மனித குலம் சுகவாழ்வை அடைந்திருக்க முடியுமா? ஸ்காட்லாந்து நாட்டின் மன்னன் ராபர்ட் புரூஸ் ஆங்கிலேயர் ஆதிக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதன் காரணமாக படை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுகிறான். 6 தோல்வியை சந்தித்த ராபர்ட் புரூஸ் காட்டில் ஒரு குகைக்குள் ஓடி ஒளிகிறான். 6 தோல்வியை அடைந்த துயரமும் வெற்றி கிட்டாத தளர்ச்சியும் ஏற்பட்டது. மனம் சோர்ந்தது. களைத்திருந்த அவன் எதிரில் ஒரு காட்சி தென்பட்டது. ஒரு சிறிய சிலந்தி பூச்சி வலை பின்னத் தொடங்கியது. 1, 2 என 6 அதன் வாயிலிருந்து வந்த இழை அருந்து கொண்டே இருந்தது. வலை பின்ன முடியவில்லை. ஆனால் அவ்வெளிய உயிர் தன் முயற்சியை நிறுத்தவில்லை. 7 வென்றது. இம்முறை நூல் அறுபடவில்லை. வலையை பின்னி முடித்து விட்டது. இது கண்ட மன்னன் உத்வேகமும் ஊக்கமும் அடைந்தான். சொல்லி வைத்தாற்போல் சிலந்தி 6 தோற்றது, 7 வென்றது. இது கண்ட மன்னனும் ஊக்கத்துடன் வெற்றி நிச்சயம் அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் நாட்டிற்கு சென்று படை திரட்டினான். 1st எட்வர்டுக்கு எதிராக சுதந்திர போரில் வெற்றி அடைந்தான். அவ்வை ஆத்திச்சூடியில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது போலவே ஒரு குட்டி கதையை நாம் சிறுவயதிலிருந்தே கேட்டிருப்போம். அதுதான் முயல் ஆமை கதை. மெதுவாக நடக்கும் ஆமை மிக வேகமாக ஓடும் முயலை வென்ற கதைதான். முயல் விரைந்து ஓடி இடையில் ஓய்வெடுத்து மேலான தன்னம்பிக்கையில் தூங்கியது. ஆனால் ஆமை இடைவிடாத முயற்சியால் நடந்து வெற்றியடைந்தது. முயல் தோற்றதன் காரணம் முயல் ஆமைதான். எனவே முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. முயற்சி என்பது உழைக்க தயங்காத தன்மையே. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்பர். உழைப்போம், தோல்வி வந்தாலும் உழைப்போம், முயல்வோம், வெல்வோம், உயர்வோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்தப் பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதிய காய்கறி சந்தையை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் அன்னையின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் என்ற பிரச்சாரத்தின் கீழ் அமைச்சர் திரு அமித்ஷா மரக்கன்றுகளை நடுகிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட சிறப்பு கட்டுரையை அவர் வெளியிடவுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். ஐரோப்பிய நாடுகளுடன் தொழில் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயணத்தின் முதல் பகுதியாக இன்று ஸ்பெயின் செல்லும் அமைச்சர் அங்குள்ள முன்னணி வர்த்தக அமைப்புகளின் தலைவர்களை சந்திக்கிறார். கார் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர்கள், ரயில்வே மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இருநாட்டு தொழில் முனைவோரும் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் பெல்ஜியம் செல்லும் அவர் அங்குள்ள பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குறிப்பாக இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மாநாட்டில் பங்கேற்கும் அவர் முதலீடுகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருட்கள் விநியோகத்தை எளிதாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமது பயணத்தின் இறுதியாக வரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பின்லாந்தில் நோக்கியா, கோன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். தொலைத்தொடர்பு, தூய்மையான எரிசக்தி மற்றும் நவீன தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஆய்வு செய்யவுள்ளார். சத்தீஸ்கட் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 5 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இக்கூட்டத்தொடரின் போது மாநில அரசு சுமார் 8 சட்டத்திருத்த மசோதாக்களை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கத்தாரின் முன்னாள் அரசரும் தற்போதைய அரசரின் தந்தையுமான ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் பிற இடங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். துக்கத்தை அனுசரிக்கும் விதமாக இன்று எந்தவிதமான அதிகாரப்பூர்வ விருந்து நிகழ்ச்சிகளும் நடைபெறாது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானி மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும், கத்தாரை வளர்ச்சி மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்திய அரசு சார்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு விரைவில் கத்தார் சென்று அந்நாட்டு தலைவர்களிடம் நேரில் இரங்கலை பதிவு செய்வார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். புனேவைச் சேர்ந்த கனிஷ்க் ஜெயின், இந்தூரைச் சேர்ந்த ரித்தேஷ் அனந்த் பென்டாலே, புதுதில்லியின் ரிஷித் கார்க், மும்பையின் ஸ்ரேஷ்ட் கரையா மற்றும் அகமதாபாத்தைச் சேர்ந்த ஸ்வரித் ஜோஷி ஆகிய 5 மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். உலகம் முழுவதிலும் இருந்து 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. இளம் இயற்பியலாளர்களின் இந்த சிறப்பான பங்களிப்பு தேசத்திற்கு பெருமிதம் அளிப்பதாக அணுசக்தித்துறை செயலாளர் டாக்டர் அஜித்குமார் மொஹந்தி கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை பொறுப்பேற்க வைக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. தரை மற்றும் கடல் வழியாக போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன.

அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஈரானின் ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் சிரிக் ஆகிய தெற்கு நகரங்களில் 3 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த ராணுவ மோதல்கள் பிராந்திய அளவிலும் உலக அளவிலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதல்கள் மற்றும் அண்டை நாடுகளின் இலக்குகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என்று அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் முழு அளவிலான போர் மூண்டால் அது அப்பகுதி மக்கள், சர்வதேச அமைதி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி ராஜதந்திர ரீதியாக பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தினார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நேற்று வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஹோர்முஸ் நீரிணை வணிக போக்குவரத்திற்காக தொடர்ந்து திறந்தே இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் கட்டுப்பாட்டில் அந்த நீரிணை இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். ஈரானுடன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முற்றிலும் முறிந்துவிட்டதை அதிபர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் பிரபலமான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 ஆண்கள் மற்றும் 18 பெண்கள் என மொத்தம் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று நள்ளிரவுக்கு சற்று முன்பு திடீரென பற்றிய தீ விடுதி முழுவதும் வேகமாக பரவியது. தீப்பிழம்புகள் முன்பக்க வாசலை முழுவதுமாக சூழ்ந்ததால் உள்ளே இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் திணறியுள்ளனர். இந்த விபத்தில் 60 மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தாய்லாந்து பிரதமர் திரு அனுதின் சர்ன்விராகுல் நேற்று நிலைமையை நேரில் சென்று ஆய்வு செய்தார். இஸ்ரேலில் அக்டோபர் 27 அன்று பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு நாடாளுமன்றமான நெசட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமைக்கு மக்கள் அளிக்கும் ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் வரும் 17 தேதியுடன் முடிவடைகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் ஒரு கூட்டணி ஆட்சி தனது முழு 4 ஆண்டுகால பதவிக்காலத்தையும் நிறைவு செய்வது இதுவே முதல் முறையாகும். தேர்தல் களத்தை பொறுத்தவரை 76 வயதான பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் போட்டியிடுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது தற்போதைய வலதுசாரி கூட்டணிக்கு அப்பால் ஒரு விரிவான தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் முனைப்பில் உள்ளார். மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள லெய்தான் போக்பி கிராமத்தில் அஸ்ஸாம் ரைபிள் படையினர், எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மணிப்பூர் காவல்துறையுடன் இணைந்து கூட்டு சமூக நலத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதையும் உள்ளூர் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் கிராமத் தலைவர்கள் உட்பட மொத்தம் 16 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழுவினர் மாநிலத்தில் நிலவும் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மக்களிடம் விளக்கம் அளித்தனர். அடுத்த 2-3 நாட்களுக்கு வடகிழக்கு பகுதியிலும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 5 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் வரும் 18 வரை பரவலான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு உட்புற பகுதி, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தெலங்கானா ஆகிய பகுதிகளில் வரும் 18 வரை ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் வடமேற்கு இந்தியா மற்றும் தென்னிந்தியாவின் தீபகற்ப பகுதிகளில் அடுத்த 6-7 மழைப்பொழிவு குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மேகாலயாவில் மிக அதிக கனமழையும் உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நேற்று இந்தியா 2 இன்னிங்ஸில் 7 இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது. 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கியுள்ள இங்கிலாந்து ஆட்டநேர இறுதியில் 6 இழப்பிற்கு 130 ரன் எடுத்திருந்தது. அந்த அணி வெற்றி பெற இன்னும் 327 ரன் தேவைப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தின் காந்திநகரில் இன்று நடைபெறவுள்ள வேளாண் விளைபொருள் விற்பனைக் குழுவின் அமிர்த பெருவிழாவில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் இம்மாதம் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். சத்தீஸ்கர் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. 56 சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை

0: இறங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25 15 ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. புத்தம்புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: முதல் 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு மெயினாக அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து சொல்லுங்கள் வயிற்றுப்போக்கு, ரெண்டாவது சளி தொந்தரவு தான் வரும், ரொம்ப காமனாக அவங்களுக்கு. சளி தொந்தரவில் கொஞ்சம் சிவியராக வரக்கூடியதாக இந்த நுரையீரல் தொற்று நான் சொன்னது, நியூமோனியான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடியது. இதை தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு மெயினாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்கள், தண்ணியை வந்து சுத்தமாக கொடுக்கணும். ரெண்டாவது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களெலாம் வந்துட்டு ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. இப்போ மாலுக்கு போகிறோம், சினிமா தியேட்டருக்கு போகிறோம், சின்ன குழந்தையோட 4 மாதம் குழந்தை 6 மாதம் குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதில் வந்து அவங்களுக்கு வெளியே போகும்போது நிறைய பேருக்கு அந்த சளி தொந்தரவு வந்து அவங்க ஓப்பனாக இருமி இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த கிருமியெலாம் அங்கே சுற்றிட்டு இருக்கும், அது வந்து குழந்தைங்களுக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கும். எப்போ நல்லா ஓரளவுக்கு எதிர்ப்பு சத்து வரும்னா 6 வயசு ஆகும், நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு ஒன்று டெவலப் ஆகும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். அது வரைக்கும் கொஞ்சம் அவங்கள பக்குவமாக பார்த்துக்கணும். இந்த வயிற்றுப்போக்குன்றது மெயினாக உணவு தண்ணீர், அதனால் தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். இப்போ நம்ம இட்லி தானே சொல்லியிருக்காரு டாக்டர்ன்ட்டு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது கேரண்டி கிடையாது, அது இன்ஃபெக்ஷன் ஆகாதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் சட்னி இதெல்லாம் வந்து சமைக்காத உணவுகள் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சவரெல்லாம் வீட்டில் இருந்து கொடுக்கறது நல்லது, வெளியே இருந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இதுதான் முக்கியமாக வரக்கூடிய நோய்கள், வயிற்றுப்போக்கு ஒன்று, சளி தொந்தரவும். இது எப்படி தடுக்கலாம்னா இது ஒன்று. ரெண்டாவது வந்து தடுப்பூசிகளை மறந்துடக்கூடாது. குழந்தை வளர்ப்பு முறைகளில் வந்து அவங்கள வந்து உடல் எடையை கண்காணிக்கணும், வளர்ச்சி படிகள் வளர்ச்சி நிலைகளை கண்காணிக்கணும், உணவு கண்காணிக்கணும், தடுப்பூசிகளை மறந்துடக்கூடாது. தடுப்பூசி வந்து அது ஒரு தனி தலைப்பு, அது அது பேசிருக்கோங்களா. இப்போ தடுப்பூசி வந்து பிறந்த உடனே நான் சொன்னேன் இல்லைங்களா, பிறந்த உடனே தோல் ஊசி, மஞ்சள் காமாலை பியூசி, போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. அப்புறம் வந்து 1.5 மாதத்தில் வந்து இப்போ பென்டாவலண்ட்னு கவர்மெண்ட்டில் போடுறாங்க, அதில் வந்து 5 மருந்து சேர்ந்துருக்கும். டிப்தீரியா, பர்டுசஸ், டெட்டனஸ் அப்படின்னாக்க தொண்டையடைப்பான், கக்குவான், ரணஜன்னி தமிழ், அதெல்லாம் போலியோ இன்ஜெக்ஷனாக போடுவாங்க. ஒரு வகையான மூளை காய்ச்சலுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் ஹீமோஃப்ளஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பின்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்டீரியா, அதுக்கு வர ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அது இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி, அது மஞ்சள் காமாலை பி வைரஸ்க்கானது. நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து ஹெக்ஸாவேலண்ட் அப்படின்ட்டு ஒரு 6 மருந்து கலந்தே வருது, கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா இந்த வேக்சின்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா போடுறாங்க. ஆனால் அவங்க வந்து 2-3 பிரித்து போடுவாங்களா இருக்கும். இது இல்லாமல் வந்து இந்த வயிற்றுப்போக்குன்னு சொன்னீங்களா, அது வந்து ரோட்டா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்க்காக, அதுதான் ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன் அந்த ஏஜில் இருந்ததுனால, அதுக்கான ஒரு தடுப்பு மருந்து, அது வந்து வாய் வழியாக செலுத்தக்கூடியது. ஸோ இது வந்து 1.5 மாதத்தில் 1 வாட்டி, 2 மாதத்தில் 1 வாட்டி, 3 மாதத்தில் 1 வாட்டி, அப்புறம் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் தடுப்பூசிகளை பொறுத்தவரை 2 இருக்குது. ஒன்று வந்து எங்களுடைய இந்திய குழந்தைகள் நலமும், நான் சொல்லுவோம் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்திய குழந்தைகள் குழுமம் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து அரசு பரிந்துரைக்கும் தடுப்பூசி அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. இப்போ 6 மாதத்தில் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது, நாங்கள் வந்து இந்த பன்றி காய்ச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்வைன் ஃப்ளூ, அதுக்கான தடுப்பூசி போடுறோம், 2 தவணையாக போடுறது 1 மாதம் கேப்பில். அதுக்கப்புறம் வந்து 10 மாதம் முடிஞ்ச அப்புறம் வந்து எம்எம்ஆர்னு ஒரு ஊசி, தட்டம்மை, புட்டாலமை, ஜெர்மன் தட்டம்மைன்னு சொல்லுவோம், மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா, அதுக்கானது. அப்புறம் வந்து கவர்மெண்ட்லேயும் போடுறாங்க ஜெய் வேக்சின், ஜப்பானிய மூளை காய்ச்சல் தடுப்பூசி போடுறாங்க. அப்புறம் டைஃபாய்டு ஊசியும் ஒன்று போடுறோம், குடல் காய்ச்சல் சொல்லி அது டைஃபாய்டு, இந்த தடுப்பூசிலாம் 10 மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் வந்து 1 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் காமலை ஏ ஊசின்னு ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் 1.5 வயசில் இன்னொரு தரம் வந்து எம்எம்ஆர் ஊசி, நம்ம அதில் சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய சின்னம்மை தடுப்பூசி 1.5 வயசில் போடுறது. நிமோனியா காய்ச்சலுக்கான ஒரு ஊசி, அதை நான் சொல்ல மாட்டேன், அது 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் வந்து நிமோனியா காய்ச்சலுக்கான ஒரு தடுப்பூசி இருக்குது. ஸோ அது வந்து 1.5 வயசில் இல்லை 1.5 வயசில் இன்னொரு தரம் போடுவோம் அது. அப்புறம் 1.5 வயசில் வந்து ஊக்குவிப்பு மருந்து தான், இன்னொரு வாட்டி அந்த 1.5 மாதம் 2 மாதம் போட்டாலே அதே மாதிரி ஊக்குவிப்பு மருந்து வரும். அப்புறம் 2 வயசுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலோட 2வது டோஸு, டைஃபாய்டு காய்ச்சலோட 2வது டோஸு, இந்த மாதிரி சில ஊக்குவிப்பு மருந்து பூஸ்டர்னு சொல்லுவோம். 5 வயசில் தடுப்பூசி வரும், அதே முத்தடுப்பூசி, டிபிடின்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசி, அப்புறம் எம்எம்ஆர்னு சொல்லக்கூடிய முத்தடுப்பூசி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸும் சின்னம்மை ஊசி இருக்குது 5 வயசு. இதுக்கு இடையிலன்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் வந்து பன்றி காய்ச்சல் ஊசி, நம்ம சென்னை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர்னால அதுக்கு முன்னாடி போட சொல்லுவோம். ஏன்னா அது 9 மாதம் தான் வேலை ஒர்க் பண்ணோம் அந்த மருந்து, அந்த வேலை செய்யும், அதனால் வந்து வருஷம் வருஷம் போடணும். அது நம்ம போடுறது வந்து இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா அது அந்த 9 மாதங்களை கவர் பண்ணிக்கும்.

0: அது வந்து பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்கறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது இருக்குது முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த 2வது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே, அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்ச தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார், அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே, அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க, வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க, வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. 2வது பொம்மையில் கம்பி என்னாச்சு, ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க, நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க, அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி 3 வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான், சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான், சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏன்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னானான் அந்த பையன்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: பார்த்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது. பக்கா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும் இப்போ.

0: நானே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
0: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
0: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
3: திரைக்காலத்தில் இனி பாரதி திரைப்படத்திற்காக இளையராஜா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:45. நகர்வலம். பதிவு துறையில் புதிய முறை அறிமுகம். எழுதியவர் பி. வீரமணி அவர்கள்.
1: வீட்டை கட்டிப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் என்பார்கள். ஆம், நாம் வசிக்கும் வீடு நம் வாழ்வில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதுவும் குருவி போல சிறுக சிறுக சேர்த்து வைத்து ஒரு வீடோ மனையோ வாங்கி பதிவு செய்ய போனால் பத்திரச் செலவை கேட்டவுடன் தலையே சுற்றிவிடுகிறது. அதிக செலவு வைப்பதுடன் அலைச்சல் உண்டாவதுதான் மிச்சம். இனி எந்தவித அலைச்சலும் இல்லாமல் பதிவை செய்து கொள்ளலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தமிழ் பதிவுத்துறை அறிவித்திருக்கிறது. ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே இணைய வழியே ஆவணப்பதிவு செய்வதற்கான முறையை பத்திரப்பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆவணப்பதிவு முறை மூலம் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் இணையதளத்தின் மூலம் தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். பதிவுத்துறையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். ஆவணங்களை பதிவு செய்தல், சொத்து, நிலம், வீடு மற்றும் இந்து திருமணங்கள் பதிவு, சிறப்பு திருமணங்களை நடத்தி வைத்து சான்றிதழ் வழங்குதல், வெள்ளங்கச் சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ், ஈசி மற்றும் ஆவணங்களின் சான்றிடப்பட்ட நகல்கள் ஆகியவை வழங்கப்படுகிறது. சங்கங்கள் பதிவு, அறக்கட்டளைகள் பதிவு, வழிகாட்டி மதிப்பீடு, நிலத்தின் சந்தை மதிப்பை ஆன்லைனில் அறிதல், மதிப்பீட்டு கட்டணம், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணங்களை இணையதளத்தில் செலுத்தும் வசதி போன்ற சேவைகளும் வழங்கி வருகிறது. தமிழகத்தில் இனி வீடு மனை எது வாங்குவதாக இருந்தாலும் ஆன்லைனிலேயே இதற்கான சேவைகளை பெற முடியும். அது மட்டுமல்லாமல் டிஜிட்டல் கையெழுத்து பிரதி, சொத்து பத்திரங்களை டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் காகிதமில்லா அலுவலகமாக இருக்கும், கட்டணங்களை QR கோடு மூலம் செலுத்தலாம், கையில் பணம் கொண்டு செல்ல தேவையில்லை. சப் ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டுமென்றால் முன்பதிவு செய்ய வேண்டும், பிறகுதான் பதிவுகளை செய்ய முடியும். இனி முன்பதிவு செய்யாமல் ஒரு சில பத்திரப்பதிவுகளை தாங்கள் விரும்பிய நேரத்தில் நன்னால் பார்த்து பதிவு செய்யலாம். அதற்கேற்றபடி பழைய நடைமுறைக்கு மாற்றாக அதிநவீன வசதிகள் கொண்ட Star-O என்ற மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்த நவீன மென்பொருள் மூலம் இடைத்தரகர்கள் இன்றி பொதுமக்கள் தாங்களாகவே பத்திரங்களை தயாரித்து இணையவழியிலே ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ளலாம். வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள் இருந்தாலும் எந்த நாட்களில் பத்திரப்பதிவு செய்ய நினைக்கிறோமோ அப்படியே செய்து கொள்ளலாம். காகிதமில்லா பதிவு 10க்கும் மேற்பட்ட ஆவண சேவைகளுக்கு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லாமல் இணைய வழிதளம் மூலமாக ஆவணம் பதிவை மேற்கொள்ளலாம். சார்பதிவாளர் ஒப்புதல் அளித்து அவரது மின்னணு கையொப்பம் அளிப்பார். வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை கட்டாயமாக்கி அதற்கான நெறிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளது. அதாவது எந்தெந்த பதிவுகளை வருகை இல்லாமல் ஆன்லைனில் பதிவு செய்ய முடியும் என்று பார்ப்போம். முதல் முறை மனைப்பனை, அடுக்குமாடி திட்டங்களில் முதல் முறை வீடு விற்பனை, குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை பத்திரங்கள், வங்கியில் பெறும் கடனுக்காக அடமானம் ரசீது ஆவணங்கள் போன்றவற்றை பொதுமக்கள் பதிவு செய்ய முடியும். பொதுமக்கள் கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள், வழக்கறிஞர்கள் பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களுக்கான நுழைவினை ஏற்படுத்தி ஆவணப்பதிவுக்கு ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்யலாம். ஆவணம் எழுதி கொடுப்போர், பெறுவோர் மற்றும் சாட்சிகள் ஆகியோரின் ஆதார் அட்டையை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆதார் ஆணையத்தின் வாயிலாக விரல் ரேகை, கருவிழி படலம் வழியே ஆதார் சரிபார்க்கப்படும். ஆன்லைன் பதிவுக்கு தொழில்நுட்ப தேவைகளான இணைய இணைப்பு, அங்கீகரிக்கப்பட்ட A1 விரல் ரேகை இயந்திரம் மற்றும் கருவிழி பண் கவரும் கருவி, புகைப்படக் கருவி ஆகியவை இதற்கு அவசியமாகும். ஆவணப்பதிவிற்கு சார்பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் சார்பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள் நுழைவிற்கும் அலைபேசி எண்ணுக்கும் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும். அந்த ஆவணத்தை ஆவணம் பெறுபவர்கள் தங்களது உள் நுழைவு வழியே தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். காகிதமில்லா உலகமாய், கையடக்கத்தில் நம் தேசமாய், கைவிரல் தொடுதலில் பரிவர்த்தனை, கணினி வழியே விரைவான சாதனை. காலம் வாழ்க்கையை மாற்றும் என்பார்கள். அதுவரை காத்திராமல் தேவைப்படும் போது நாமே அதை மாற்றிக்கொள்வதுதான் சிறப்பு. இதுவரை நீங்கள் உங்களது மனை வீடு ஆகியவற்றை பதிவு செய்யாமல் இருந்தால் உடனே அதற்கான வேலையை ஆரம்பியுங்கள்.
0: நகர்வத் நகர்வலத்தில் இதுவரை பதிவு துறையில் புதிய முறை அறிமுகம். பி. வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்டோம். வாசித்தவர் விஜய் அவர்கள்.

0: மேடம், நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட சீதாலட்சுமி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறியா, நமது முன்னோர்கள் மிகவும் அறிவார்ந்தவர்கள். இதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. மறுபடியும் இது நிரூபணமாகிறது. எந்த காரணத்தை கொண்டும் பிறர் அணியும் செருப்பு, படுக்கும் பாய் இவற்றை மற்றவர்கள் உபயோகிக்க கூடாது. தவிர்க்க முடியாத சமயத்தில் பாயை பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பிறர் பாயின் மீது துணி விரித்து எடுப்பது நல்லது. மக்கள் கூட்டமாக கூடும் இடங்களில் 3 அடிக்கு ஒருவருக்கு மேல் நெருங்கி இருக்கக்கூடாது. மூச்சு விடும்போது அவற்றில் வெளிவரும் சத்துக்கள் மிகவும் வேகமானவை. இருவர் மூச்சும் ஒன்று சேரும்போது உடனே கிருமிகளாக மாறும் தன்மையுடையன. அத்தகைய காலங்களில் கிருமி நாசினி புகையோ அல்லது சாம்பிராணி புகையோ இடைவிடாமல் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் 1964 மகரிஷி அவர்கள் எழுதிய ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
1: சீதாலட்சுமி அம்மா, நாம கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க கடைபிடித்த அந்த சோசியல் டிஸ்டன்ஸ்,
2: சம இடைவெளி, மூச்சுக்காற்று வழியா நோய் பரவுதல், சுத்தபத்தமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை அன்றே குறிப்பிட்டிருக்கிறார். பார்த்தீங்களா, என்ன ஒரு தீர்க்க தரிசனம். ஒவ்வொருத்தர் உடலும் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக அமைய பெற்றிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால்தான் சிரமமே. ஒத்த முறையில் பத்தியம் காத்து ஓய்வும் எடுத்துக்கொண்ட நோய்கள் மிகவும் விரைவாக குணமாகும். நோயின் தாக்கம் மிகவும் கடினமாக இருந்தால் தக்க சிகிச்சை மருந்துகளை எடுத்துக்கணும். நோயற்ற உடல்னா அறிவும் திறன்பட இயங்கும், இயற்கை இன்பங்களை தூய்க்க இயலும். எனவே ஒவ்வொருவரும் நோயற்று வாழ வழிகண்டு நின்று ஒழுகி வாழ வேண்டும். மன தூய்மை, ஒழுங்கான உணவு, அளவான உழைப்பு இவற்றுடன் கூடிய வாழ்க்கை நோய்களில்லா உடல் நலத்தோடு இருக்க உதவும். பொறுமை, சினம், வஞ்சம், கவலை, காம எண்ணங்கள் இவை உடல் காந்த சக்தியை அளவுக்கு மீறி அழித்துவிடும். தவத்தாலும் ஆராய்ச்சியாலும் இந்த உணர்ச்சி நிலைகளை மாற்றிவிடலாம். உணர்ந்தோரை அண்டி முயலுங்கள், வெற்றி நிச்சயம். உணவு உண்டபின் உடனே ஓட்டம், சைக்கிள் சவாரி, கடினமான வேலை, ஆண் பெண் உடல் இணைப்பு இவை கூடாது. இச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு வயிற்றுப்புண் உண்டாகிவிடும். அது குன்மம் என்ற நோயாக அழைக்கப்படுகிறது. உடம்பிலிருந்து கழிவாகி வெளியேறும் எந்த பொருள் உடலின் மீது தங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவை உடனே கிருமிகளாக மாற வாய்ப்பிருக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வெந்நீரிலோ தண்ணீரிலோ குளிக்க வேண்டியது அவசியம். மலபந்தம், அஜீரணம் இவை ஏற்படாமல் பாதுகாப்பது உடல் நலத்தை பேணும் வழிகளில் மிக முக்கியமானதுன்னு ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
1: சீதாலட்சுமி அம்மா,
2: 1964 எழுதப்பட்ட கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்திலையும் பொருத்தமாக இருக்குல்ல? எல்லாத்துலேயும் ஒழுக்கம் கடைபிடிக்கப்படணும். அதாவது தனி மனித ஒழுக்கம், சுத்தம், சுகாதாரம், உடல் உழைப்பு இதெல்லாம் வேணும். நமது முன்னோர் மூத்தோர் சொன்னதை கடைபிடிக்கணும். மூத்த சொல் கேளீர்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. இவற்றையெல்லாம் மனதில் வைத்து நற்செயல்களை செய்வோம். நடுநிலைமையோடு இருப்போம். நல்வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மணிக்கம்.
0: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காந்திநகரில் 11வது இன்டர்போல் டிஜிட்டல் தடய அறிவியல் நிபுணர் குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தவிர்க்க இயலாத காரணத்தால் அரக்கோணம் சேலம், சேலம் அரக்கோணம் இடையே இயக்கப்படும் ரயில் சேவை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நட

0: திட்டத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் கடற்கரையில் நேற்று மாநிலத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் கவனமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் தூதரக ரீதியிலான சாத்தியக்கூறுகளை முழுமையாக பயன்படுத்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் விரும்புவதாக இஸ்ரேல் அதிபர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்கா நேற்று ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 8:02. திரைகானம் கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல்கள் கேட்கலாம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். த ஹெட்லைன்ஸ்: Two new anti-crime laws passed by West Bengal Assembly come into force in the state today. ISRO successfully carries out 3 major tests of Gaganyaan crew module systems. 5 Indian students win gold medals at 56th International Physics Olympiad 2026. India secures world number 1 rank jointly with other countries. IMD forecasts heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during next 2 to 3 days. US launches fresh strikes on Iran. And Yannick Sinner beats Alexander Zverev to retain Wimbledon men's singles title.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 8:47:15. திரைக்காணத்தில் இனி தக்லைஃப் திரைப்படத்திற்காக சாருலதா மணி பாடியுள்ள பாடல்

இடம்பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலன், வி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். முதலில் துளசம்மா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:30 அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இனி தட்சிணாமூர்த்தே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சங்கராபரணம், மிஸ்ர ஜம்பதாளம்.

அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த உடல்கள் இன்று இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதி நிகழ்ச்சி அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர இராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவுக்கு எதிரான

0: மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி ஸ்ரீனிவாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம். படம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்.

அலைப்பாயுதே திரைப்படத்தில் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:13. தொடர்ந்து ஹரிஹரன் MLR கார்த்திகேயன் பாடிய பாடல், படம் வியாபாரி.

10:32 கல்பனா ராகவேந்தர் பாடியுள்ள பாடலை என்னை கேட்க உள்ளோம். படம் 36 வயது நிலை. ஒலித்த அந்த பாடல் திப்பு அபய் ஜோத்பூர்கர் பாடியது. படம் என்றென்றும் புன்னகை. இப்போது 36 வயது நிலை திரைப்படத்தில் கல்பனா ராகவேந்தர் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளோம்.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு

0: சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: ரவிசங்கர் பாடிய பாடல் படம் வேதாளம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக ஆழம் போகக்கூடிய வேர் அமைப்பு இருக்கிறதுனால ஆழத்துல தண்ணீர் இருந்தாலும் அதை எடுத்து வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் பயிருக்கு கொடுக்கற வகையில இருக்கும். சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கருடன் சம்பா இதெல்லாம் வந்து சம்பா பருவத்துல சாகுபடி செய்யலாம். இயற்கை சார்ந்த எரு, மக்கிய தொழு உரம், பசுந்தாள் உரங்கள், உயிர் உரங்கள், மண்புழு உரங்கள்லாம் அடியுரமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:50 10 நொடி. முத்துச்சிதறலில் தொடர்ந்து சைந்தவி பாடிய பாடல் படம் அமரன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து துறை வளர்ச்சியானது ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் விண்கலம் தொடர்பாக 3 முக்கிய சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பொது வாழ்வில் இளையோர்கள் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இன்று இரவு தாயகம் கொண்டுவரப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதரக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கியுள்ளது. மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் கொட்டாம்பட்டி அருகே இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்காசியாவில் அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நீடிக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 457 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி.

சென்னை மதியலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம், ஆட்டோகிராஃப் படத்திற்காக.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 11:30. இனி பிச்சைக்காரன் படத்திற்காக யாசின் பாடிய பாடல் கேட்கலாம்.

அழகிப்படுத்திருக்காங்க இளையராஜா.

0: RRR படத்திற்காக காலபைரவா பாடியுள்ள பாடல்.
1: பீமா, உசுறு தந்த நிலத்தாயே, மூச்ச கொடுத்த காட்டு மரங்க, பேரு வச்ச கோண்ட ஜாதி உன் கூட பேசுறாங்கடா, அது உனக்கு கே

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி.
1: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
1: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
2: எப்பவும் ஷாப்பிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
3: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
4: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
3: எனக்கு தெரியும்ல,
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 சங்கீத சாரல் சித்தார்த் பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பூர்வா தன்ஸ்ரீ கோட்டா அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் ஓட்டத்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, ஆயத்த ஆடை பயிற்சி மற்றும் வடிவமைப்பு மைய மூத்த தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரா நாஷா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

இந்த அலைவரிசைகள் நிகழ்ச்சி மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி, அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு, திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்களின் உரையினை கேட்கலாம். மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்து சுடர், 9:30 அருள் தரும் அம்பிகை, எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர், அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி

0: இணை கேட்கலாம் மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்து சுடர், 9:30 அருள் தரும் அம்பிகை. எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். நூற்று 1.4 எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர். அறுவை சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் பி டி அரசு அவர்களுடன் நேர்முகம் என்று முதல் பகுதி இடம்பெறுகிறது. மாலை 5:00 ரெயின்போ மேடையில் இசைக்குயிலின் பயணம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, டெல்லி அஞ்சல். நூறு சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மலர். நந்தினி ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளின் நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. In West Bengal, 2 new anti-crime laws have become effective from today. Governor R.N. Ravi has given his assent to the bill related to the control of antisocial activities. The State Assembly passed the 2 stringent anti-crime bills, the West Bengal Public Safety and Control of Antisocial Activities Bill and the West Bengal Maintenance of Public Order Amendment Bill. Under the West Bengal Public Safety and Control of Antisocial Activities Act 2026, a person involved in antisocial activities or one who is likely to engage in such activities in the future may be placed under preventive detention. Such a person can be detained for a maximum period of 1 year. The state government says the new law will enable quicker and stricter action against antisocial activities, riots, attacks on police personnel and organized crime. Defense Minister Rajnath Singh, Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari, along with Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, will inaugurate the Lucknow-Kanpur Expressway this afternoon. The 63-kilometer, 6-lane Lucknow-Kanpur Expressway, with India's second longest elevated corridor, is also the country's first expressway built with automated and intelligent machine-guided construction technology. The Indian Space Research Organization has successfully carried out 3 major tests of the Gaganyaan crew module systems. Our correspondent reports the first test pertains to ensuring an upright position for the crew module after splashdown in the sea, considered one of the most important crew safety requirements. The second test involved examining the separation of the umbilical mechanism that serves as a link between the crew module and the service module. The third test validated the structural integrity of the crew module during the apex cover separation event. The mortal remains of the 15 Indian tourists who lost their lives in the boat capsize incident near Phu Quoc Island in Vietnam will be repatriated from Ho Chi Minh City to India today by Vietnam Airlines flight. The Indian Embassy in Vietnam, in a social media post, said the flight is scheduled to depart from Ho Chi Minh City at 6 p.m. local time and is expected to arrive at Mumbai's Chhatrapati Shivaji Maharaj International Airport at 9:35 p.m. Indian Standard Time. In Thailand, 27 people were killed and over 60 injured in a fire incident that tore through a bar in Bangkok. The deceased include 9 men and 18 women. The injured are being treated in hospital. The blaze broke out at a pub in northern Bangkok around midnight. Firefighters battled the flames for about 30 minutes before bringing the situation under control. Bangkok Governor Chatrachit Sirisena said the fire spread quickly through the premises. He said smoke was likely the main cause of death. Authorities have begun an

நிறைவாக அருணகிரிநாதரின் திருப்புகழ். பேரபாவரா, ராகமாலிகை, மிஸ்ரு ஜம்பதாளம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் சித்தார்த் பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பூர்வ தனாஸ்ரீ கோட்டா அவர்கள் வயலின், எஸ் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பை எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் திறனை மேம்படுத்த ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு இளைய சமுதாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு, வளம் மற்றும் நிர்வாகத்திற்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வியட்நாமிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹோச்சி மின் நகரிலிருந்து வியட்நாம் விமானம் மூலம் இன்று இரவு 9:35 மணிக்கு அவர்களின் உடல்கள் மும்பை கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநில அரசுகள் கொண்டு செல்லுமாறு தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராம பஞ்சாயத்துக்கள் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டு நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேசிய சுகாதார ஆராய்ச்சி கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் கருத்துக்களை வரவேற்றுள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இந்த வரைவு கொள்கையில் இடம்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. மக்களின் சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உயர்தர ஆராய்ச்சி மூலம் தேசிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த புதிய கொள்கை வழிவகை செய்யும். தேசிய ஆரோக்கிய ஆராய்ச்சி அம்சங்களை உருவாக்கி சுகாதார ஆராய்ச்சியை மேம்படுத்துவதே இந்த வரைவு கொள்கையின் நோக்கமாகும். வரும் 27 தேதிக்குள் இது தொடர்பாக கருத்துக்கள் அனுப்ப வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி காலமானதை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்தியா இன்று ஒருநாள் தேசிய துக்கம் அனுசரிக்கிறது. இதனையடுத்து நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கும் விதமாக இன்று நடைபெறவிருந்த அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. கத்தார் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின்

0: தானி மறைவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிரதமரின் கிசான் சம்பதா யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உணவு பதப்படுத்துதல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருவாயை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று பயனடைந்ததாக தெரிவித்துள்ளார்.
1: தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடிங்கிற ஒரு டவுன்ல இருந்து பேசுறோம். நம்ம கஸ்தூர் இந்தியன் ஸ்வீட்ஸ்ங்கிற ஒரு பீனட் சிக்கி கம்பெனியில் எங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரின் உன்னத திட்டத்தில் ஒன்றான பிஎம்எஃப்எம் ஸ்கீமில் நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். அது எலிஜிபிள் ஆகி லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 26.24 lakhs வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் லோனு. 9.18 lakhs வந்து தள்ளுபடியாக மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இதனால் நாங்கள் நிறைய மிஷினரிஸ் வாங்கியிருக்கோம். மேன் பவர் டிபெண்டன்ஸிலேருந்து மிஷினரி மாறியிருக்கோம். ஸோ இதனால் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, அது மாதிரி வியாபாரம் நல்லா விருத்தியாகுது. ஸோ இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் குற்றவியல் தடுப்பு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஓராண்டு வரை சிறையில் அடைத்து விசாரணை செய்ய வகை செய்கிறது. இதன் மூலம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை கைது செய்வதன் மூலம் வன்முறையை தடுக்க முடியும் என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மூலம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியிருந்தார். புதிய சட்டம் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணையை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேரளம் காவல்துறை தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் டாஸ்கண்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை ஒரு வாரத்திற்குள் ஆணையத்திடம் சமர்ப்பிக்குமாறு கேரளம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மருத்துவ மாணவியின் குடும்பத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க வேண்டும் என்று உஸ்பெகிஸ்தானுக்கான இந்திய தூதரிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜோர்டனின் பிரின்ஸ் ஹசன் விமானப்படை தளம், பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமானப்படை தளம், குவைத்தில் உள்ள அலி அல் சலேம், அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் மூலம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், ரோடர் கருவிகள் சேதமடைந்ததாக கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்காக ஈரானின் பல்வேறு ராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரான் ஏவுகணை தளங்கள், கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஒருங்கிணைந்த மத்திய ராணுவ முகமை கூறியுள்ளது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகியின் உடல்நிலை குறித்து ஆராய ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்றது. இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அதிகாரி மரியா தெரசா, ஆங் சான் சூகி உடல்நிலை சீராக இருப்பதாக மியான்மர் அரசு கூறியதாக தெரிவித்தார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்தில் மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததை அடுத்து ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்டார். 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஆங் சான் சூகியை விடுதலை செய்ய உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து அவரது சிறை தண்டனை காலம் குறைக்கப்பட்ட போதிலும் அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேற்கு வங்கம், பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், தெலங்கானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 4 விக்கெட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் 377 ரன் எடுக்க வேண்டும். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்து டிக்ளேர் செய்தது.

0: இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்னும் எடுத்துள்ளது. நான்காம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. நாளை மறுநாள் நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இத்தாலியின் ஜனிக் சின்னர் வென்றுள்ளார். இறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை சீனாவின் கியோ ஹான்யோ பிரான்சின் கிறிஸ்டினா இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்விலும் நேர்மறையான மாற்றத்தை உறுதி செய்யும் போது அது நாட்டின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் இன்று மும்பை கொண்டுவரப்பட இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. நீர் மேலாண்மையில் சுயசார்பு எட்டுவதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 புதிய குற்றவியல் தடுப்பு சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. ஜோர்டன், பஹ்ரைன், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் வரும் 14 தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வரும் 15 முதல் 16 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல் ஒன்று. பாடியுள்ளவர் கே. ராதிகா.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து. நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்ளுகிறது. 2024-25 பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோக்கின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, இரண்டாவதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மூன்றாவதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து விக்யான் தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் இணைப்பு நிதி பயன்பாட்டில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம். முழு நேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம். தொழில்நுட்பத் துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம். புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தலாம். பல்வேறு கல்வியாளர்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம். நமது நாட்டை 2047 வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதேதான் விக்யான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின்

0: Bahrain and Ali Al Salem and Ahmad Al Jaber air bases in Kuwait. The IRGC claimed it damaged fuel depots, ammunition storage facilities, air defense systems and radar infrastructure. The development comes after CENTCOM launched a major wave of offensive precision strikes across multiple locations in Iran yesterday. The Intermeteorological Department has forecast isolated heavy to very heavy rainfall over northeast India, West Bengal and Bihar during the next 2 to 3 days and isolated heavy falls in east Uttar Pradesh over 4 to 5 days. Benchmark domestic equity indices erased their early losses and were trading on a flat note during the afternoon session today. The Sensex advanced 61 points to 77,631, while the Nifty added 5 points to 24,211 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashwani
3: என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் மேம்.
4: இது நம்ம பொதுவா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பேரல் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் ரொம்ப புதுசா இருந்தது மேம். நம்ம எவ்வளவு ஃபீல்டுல இருந்தாலும் அப்பேரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஆடை அப்படிங்கறது பொருளா
5: இல்லம்மா? அப்பேரல்னு எடுத்தா நம்ம பாடியில எதெல்லாம் டச் பண்ணி நம்ம போடுறோமோ அது எல்லாமே அப்பேரல் கீழே தான் வரும். ஆனா நம்ம ஒரு நகை இல்லாம போனா கூட பரவாயில்ல, ஒரு ட்ரெஸ் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அதனாலதான் அப்பேரல்னா டைரக்டா நம்ம என்ன பண்றோம்னா கார்மெண்ட் கொண்டாந்துடுறோம்.
4: ஓகே மேம். இந்த வளர்ந்து வரும் உலகத்துல ஆடைகளுக்கு வந்து நம்ம அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆடை வடிவமைப்புக்கு என்னென்ன கோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
5: 12th பாஸ் பண்ண பசங்களா இருக்கிறப்போ அவங்களுக்கு நாங்கள் டிகிரி கொடுக்குறோம். இதுவே ஒரு 1 இயர் டிப்ளமான்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். அது தவிர 6 மாசம் கோர்ஸ்னு ஒன்று படிக்கிறோம், இல்லை ஷார்ட் டேர்ம் 3 மந்த்ஸ் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ டிகிரி ஆகட்டும் டிப்ளமோ ஆகட்டும் 2 ஸ்ட்ரீமாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம், இன்னொன்று அப்பேரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இது டிகிரியில் வரப்போ அப்பேரல் ஃபேஷன் டெக்னாலஜி அன்றப்போ FDR ஃபேஷன் டிசைனர் அண்ட் ரீட்டெய்லர்னு சொல்லுவோம், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆண்டர்பிரினர்ன்னு ஸ்ட்ரீமாக சொல்லுவோம். இது எப்படி எனக்கு வித்தியாசம் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவோட கடைக்கு போகிறீங்க, அவரை கடைக்காரர் முன்ன பின்ன கூட பார்த்தது கிடையாது, அவருக்கு ஒரு ஷர்ட்டை கொடுத்து போட சொல்கிறாரு, கரெக்டாக ஃபிட்டிங் இருக்குது.
4: ஓகேங்களா?
5: இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால், வெறும் மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி சைஸ் டெசிக்னேஷனை பேஸ் பண்ணி மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணி அது அவுட்லெட்டுக்கு வர்றது. இப்போது நான் உங்களுக்கு டிசைன் பண்ண போகிறேன், இப்போ உங்களுக்கான ஃபேப்ரிக்கை வாங்கணும் அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கை வாங்குகிறேன், உங்கள் பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறேன். தட் மீன்ஸ் என்னோட பர்சனல் ஹவரை நான் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ அதுதான் டிசைனிங். உங்கள் கார்மெண்ட்டு வேறு யாருக்கும் சூட் ஆகாது, அதுதான் டிசைனிங் சொல்லுவோம்.
4: ஓகே மேம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது மேம்? அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
5: டிகிரி ஆகட்டும், டிப்ளமோ ஆகட்டும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே 80% ப்ராக்டிக்கல் பேஸ்.
4: ஓகே
5: ஓகே. 20% தான் தியரி. 6 மாசம் கோர்ஸ், 3 மாசம் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ எனக்கு டெய்லரிங் கடை நல்லா எனக்கு தைக்க வரும், ஆனால் எனக்கு சில சில ஃப்ளாஸ் இருக்குது, எனக்கு ப்ளவுஸில் சில சில பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் 6 மாசம் கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த 6 மாசம் கோர்ஸில் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல், 20% தியரி கூட அந்தளவுக்கு இதில் வராது, மொத்தமாகவே அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும். இதில் வந்து எல்லா கார்மெண்ட்டையும் கவர் பண்ணுறோம், லைக் ப்ளவுசஸ், சுடிதாஸ், பேண்ட்டு, ஷர்ட்டு, ஸ்கர்ட் அந்த மாதிரி வரும். வேற இந்த 3 மாசம் கோர்ஸ்ன்றப்போ பொட்டிக் மேனேஜர்னு சொல்கிறோம். என்னென்னா பொட்டிக் வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் சில பிரச்சனைகள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சுடிதார் தைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பிளவுஸ் தைக்கிற மாதிரி, அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் 3 மாசம் கோர்ஸில் டெப்த்தாக எடுக்கிறோம்மா. இதுதான் டிஃப்ரென்ஸ். டிகிரின்றப்போ அவனுக்கு ப்ராப்பர் சப்ஜெக்டாகவே ஒரு சப்ஜெக்ட் வரும், ஸ்டார்ட் ஃப்ரம் டெக்ஸ்டைல்லேருந்து, டெக்ஸ்டைல் அப்படின்னா அவன் என்னெல்லாம் படிப்பான், ஃபைபர்லேருந்து, ஃபேப்ரிக்லேருந்து, யான்லேருந்து அந்த ஃபேப்ரிக் தயாரிக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு டிசைனர்ன்றப்போ பார்க்குறப்ப அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அது என்ன ஃபைபர் இருக்குன்னு அவனுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக டெக்ஸ்டைல் கொடுக்குறோம். 2வது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபேஷன் சொல்கிறோம்னா, அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைனரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், டிசைனரை நான் சில வகையாக பிரிச்சுக்கிறேன். எத்னிக் வேர், நல்லா கிராண்டாக ட்ரெஸ் டிசைன் பண்ணுறவங்களே எத்னிக் வேர்னு சொல்லுவோம்.
4: ஓகே.
5: இண்டோ வெஸ்டர்ன், இந்தியன் ஃபேப்ரிக், நம்மளோட ஃபேப்ரிக் ரொம்ப ரிச்சான கல்ச்சரான ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்ஸ், இந்த ஃபேப்ரிக்கை வச்சு எப்படி அவன் ஒரு பலாசோ தைக்கிறான் அப்படின்னா அது இண்டோ வெஸ்டர்ன். வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும், வெஸ்டர்ன் ஸ்டைலில் பண்ணுறது. இது இல்லாமல் இப்போ பூம் ஆகிட்டு இருக்குது குட்டீஸ் கார்மெண்ட், லைக் யங் டிசைனர்ஸ் அப்படின்னா என்ன, குழந்தைங்களுக்காக டிசைன் பண்ணுறது. இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டுறது சர்வசாதாரணம்.

0: இந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நான் ஒரு கணக்கோடு உள்ளே போகிறேன். ஆனால் அங்கே இருக்க கலெக்ஷன் நான் நினச்ச மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று கிடைக்கிது வந்துடுறேன். ஆனால் இப்போ இவங்கள டார்கெட் பண்ணி, அதாவது இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, இவங்களுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னால், இந்த டிசைனர் குழந்தைகளுக்கு மட்டும் டிசைன் பண்ணுறது, இந்த கேட்டகரி எல்லாத்தையும் நான் சேர்த்து ஒன்றா படிக்க முடியுமானா, தட் இஸ் இம்பாசிபிள். ஏதாவது ஒரு ஸ்டைலில் போகணும். அப்போ இதில் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது இதில் வரும். அதுக்கு அடுத்தது பேசிக் டிசைன் ட்ராயிங்ன்றப்போ கலர்ஸை பற்றி நிறைய வரும். ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் சில எலமெண்ட்ஸ் இருக்குது, சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. நார்மலாக நாங்கள்லாம் டிகிரி படிக்கிறப்போ ஏதாவது ஒரு டெஃபினேஷனாக நல்லா மனப்பாடம் பண்ணி போய் எழுதி வச்சுட்டு வெளியே வந்தோன்னு மறந்து போயிடும். வேற இங்கே வரப்போ அந்த மாதிரி நம்ம மறக்க முடியாது. அப்போ இங்கே எல்லா எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸையும் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் லைக் தியரியாக எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாத்தையும் ஒரு டயக்ராம் ரெப்ரெண்ட் வரைஞ்சி கையில் கொடுக்க சொல்கிறோம். அப்போ அவன் ஒரு 3 இயர்ஸ் அதில் உட்காந்து வேலை செய்கிறப்போ கண்டிப்பாக லைஃப் லாங் அவனுக்கு மெமரியில் இருக்கும். அப்போ எந்த ஒரு டிசைனரும் பிரின்சிபல்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸை மறக்காத ரீசன் என்னென்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை பண்ணி கொண்டு வரப்போ அந்த அவுட்புட் அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. இதுக்கு அடுத்தது பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் மேக்கிங் டெக்னிக் அப்படின்னா டைரக்ட் மெஷர்மெண்ட் அண்ட் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட். இப்போ நான் உங்ககிட்ட இருந்து அளவு எடுக்கிறேன், உங்கள் அளவை எடுத்து நான் கட் பண்ணி தைச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு போட்டு விட்டால் கரெக்டாக இருக்குது. பட் என்னோட கிளைண்ட் அப்ராடில் இருக்காங்க, அவங்க அந்தளவுக்கு டெக்னிக்கல் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு சில மெஷர்மெண்ட் மட்டும் சொல்ல தெரியும். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி டிரைவ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணி தைச்சு கொடுக்கணும், இது இன்டைரக்ட் மெஷர்மெண்ட். அப்போ பேட்டர்ன் மேக்கிங்கில் டைரக்ட் மெஷரிங் சிஸ்டம் வரும், இன்டைரக்ட் மெஷரிங் சிஸ்டம் வரும். இதுக்கு அடுத்ததான் சூயிங் டெக்னிக். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷினில் ட்ரைனிங் கொடுப்போம். நாங்கள் தான் டிசைனராக போகிறோமே, எங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங், தைக்கிறது நான் ஏன் கற்றுக்கணும்னு கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலே ஹையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுக்குறீங்க இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு கொடுக்குறீங்க, யார் காஸ்ட் சார்ஜஸ் 40,000 கொடுத்துருக்கீங்க. அங்கே அந்த கிளைண்ட் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால், அந்த இடத்த நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னு உங்கள் டெய்லருக்கு நீங்கள் சொல்ல தெரியணும்னா, நீங்கள் உட்காந்து தைச்சு பழகினா தான் அது தெரியும். இது உங்களுக்கு சூயிங் டெக்னிக்காக வரும். இதுக்கு அடுத்ததாக ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா இந்தியாவில் எக்கச்சக்கமான ஃபேப்ரிக் இருக்குது. நான் சொல்கிறது ஹேண்ட்லூம் பேஸ். ஓகே, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப தனித்துவமாக இருக்குது. நமக்கு அப்படின்றப்போ காஞ்சிவரம், எல்லாம் காஞ்சிவரத்தை தவிர ஆரணி இருக்குது, கும்பகோணம் இருக்குது, மதுரை இருக்குது, அண்ட் ஈவன் யூ காட் இட் இன் கோயம்புத்தூர், யூ காட் மெனி கைண்ட் ஆஃப். இது தவிர ஆந்திரா பக்கம் போனோம்னா கலம்காரி, மங்கல்கிரி, வெங்கடகிரி, போச்சம்பள்ளி அண்ட் உப்பாடா, கத்வால், இவங்க எல்லாம். அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு டிசைனர்ன்றப்போ நான் இண்டோ வெஸ்டர்ன் போகிறேன்னா இந்தியன் ஃபேப்ரிக் பற்றி எனக்கு தெரியணும். அப்போ ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கடுத்து எம்ப்ராய்டரி. எம்ப்ராய்டரின்னு வரப்போ ஈவன் இந்தியாவில் எம்ப்ராய்டரி த ரிச் சோர்சஸ் ஆஃப்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒரு ஊரில் எம்ப்ராய்டரி இருக்குது. இப்போ காஷ்மீரில் போட்டால் கஷீதா, காந்தா கொல்கத்தா, லக்னோ சிக்கன் காரி அண்ட் தோடா, நம்ம ஊரில் தோடா. அப்போ இத்தனை எம்ப்ராய்டரி வெரைட்டிஸ் இருக்குது. இந்த எம்ப்ராய்டரி அவன் படிப்பான், ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி. அப்போ ட்ரெடிஷ்னல் ஃபேப்ரிக்கும் படிப்பான், ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரியும் படிப்பான். அதுக்கு அடுத்தது டிசைன் ஐடியா. டிசைன் ஐடியா என்னென்னா ஒரு ஒரு டிசைனரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க அவங்களோட கார்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இது எப்படி அவன் மூட் போர்ட், தீம் போர்ட், கலர் போர்டு எப்படி ரெடி பண்ணணுன்றதோ இங்கே நாங்கள் டீச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து இலஸ்ட்ரேஷன், வரையிறது எப்படி கிராக்கி வரையிறது. இப்போ எனக்கு ஒரு டவுட், ஈவன் ஐ கேன் ஆல்சோ ட்ரா லைக் அ கிராக்கி. ஒரு டிசைனர் வரைகிறதுக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வரைகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மெலிசான துணியை காற்றுல பறக்க விட்டு நிற்க வச்சிருவார், டிசைனர் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த துணி காற்றுல நிற்காது, கீழே விழுந்துடும் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல ஒரு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது அவர் ஒரு ஸ்கெச்சிங்கில் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறார்.
1: ஓகே,
0: அப்போ இலஸ்ட்ரேஷன். இலஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே எப்படி அதை பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறது பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், தென் ட்ரையல் ஃபிட். ஏன்னா கார்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஃபேப்ரிக்கோட விலை ஜாஸ்தின்றப்போ இமீடியட்டாக கார்மெண்ட் கொண்டு போக மாட்டோம். ட்ரையல் ஃபிட் கொடுத்து கிளைண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தென் வில் கோ ஃபார் ஒரிஜினல். தென் சூயிங், கட் பண்ணுறது எப்படின்னு தைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இதுக்கு எப்படி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, அது மர்ச்சன்டைசிங் வரும். இந்த மர்ச்சன்டைசிங்கை நாங்கள் 3 வகையாக பிரிக்கணும். ரீட்டைல் மர்ச்சன்டைசிங், விஷுவல் மர்ச்சன்டைசிங் அண்ட் டாக்குமெண்டேஷன், இண்டஸ்ட்ரி மர்ச்சன்டைசிங். ரீட்டைல் மர்ச்சன்டைசிங், சில பிரபலமான கடைக்கு போனால் இந்த கடை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது, இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இது பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினிங் இருக்குது. இதுதான் ரீட்டைல். எப்படி என் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுன்றது விஷுவல் மர்ச்சன்டைசிங். ரீட்டைல் மர்ச்சன்டைசிங் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தென் இண்டஸ்ட்ரிக்கும் தனியாக இருக்கப்போ அது இண்டஸ்ட்ரியல் மர்ச்சன்டைசிங்.
1: நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போ கோர்ஸை பற்றி. இந்த கோர்ஸை வந்து எந்த வயசில் இருக்கவங்க வேணாலும் படிக்க முடியுமா?
0: கண்டிப்பாக படிக்கலாமா? இப்போ டிகிரின்றப்போ ஒரு 18 to 35 நாங்கள் பண்ணிக்கிறோம். வேற ரிமைனிங் இந்த டிப்ளமான்றப்போ ஒரு ஏஜ் கேட்டகரியும் நாங்கள் கொண்டு வர கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பசங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணணும், அந்த மாதிரி சில பேர் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போது

0: நல்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நைட் அண்ட் டே அவங்களால ஒர்க் பண்ண முடியல. தே வாண்ட் டு ஷிஃப்ட் த லைன் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ஒரு போட்டிங் மாதிரியோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன் அப்படின்றப்போ அவங்களுக்கான ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஏஜ்ன்றது ஒரு க்ரைட்டீரியாவாக நாங்கள் கொண்டு வரல. ஒன்ஸ் தே ஆர் அக்செப்டிங் அப்படின்றது தான் இதனோட மெயின் கான்செப்ட் மேம்.
1: ஓகே மேம், இப்போது இவ்வளோ கோர்சஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, இதையும் படிக்கலாம், தைக்கிறது மட்டும் இல்லாமல் சின்னதாக தையல் பிரிஞ்சிருச்சுனா கூட அது எப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சோம்னா தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ இந்த கோர்சஸில் வந்துட்டு ஒரு ஆடை வடிவமைப்பாளராக மட்டும்தான் ஆக முடியுமா, இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களால கற்றுக்க முடியும், வேறு என்னென்ன ஃபீல்டுலலாம் அவங்களால உள்ளே போக முடியும்?
0: இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், இண்டஸ்ட்ரியில் தே கேன் வொர்க் ஆஸ் அ மர்ச்சன்டைசராக பண்ணலாம்.
1: ஓகே,
0: ஐ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்குது, பிளானிங் இருக்குது, ஆர்என்டி இருக்குது, தே கேன் கெட் இன் டு நிறையா. இன்கேஸ் நான் ஒரு ஃபேஷன் ஃபீல்டுக்கு போகிறோம் அப்படின்னா டிசைனராக போகலாம், அசிஸ்டன்ட் டிசைனராக போகலாம், ட்ரெயினிங் டிசைனராக போகலாம், தே கேன் கெட் இன் டு ஸ்டைலிஸ்ட், ஃப்ரீலான்சர்ஸ், இந்த மாதிரியும் போகலாம். சப்போஸ் இன்கேஸ் ரீட்டெயில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன விஷுவல் மர்ச்சன்டைசிங் இருக்குது, ரீட்டெயிலிங் எப்படி அவங்க ஃப்ரண்ட்டில் கஸ்டமர்ஸ், இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட்ஸ், கஸ்டமர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், அதனோட ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இருக்கணும், பேக் எண்டில் எப்படி, பேக் எண்டில் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட் எண்டில் தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கஸ்டமரை க்ரீட் பண்ணுறீங்களோ டெஃபினெட்லி தேர் அட்ராக்டிவ்
1: பண்ணி.
0: அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அந்த ட்ரேடுக்கும் அவங்க போகலாம். அப்போ இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் படித்து முடிச்சா தே ஹாவ் வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
1: ஓகே மேம், ஒரு சில டிகிரி ஒரு சில கோர்ஸ்க்கு வந்து பேரண்ட் என்றைக்குமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம்னா ஃபேஷன் டெக்னாலஜிலாம் வந்து முன்னாடியில இருந்தே ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருந்தது, அதுக்கெல்லாம் போனால் நம்ம வந்து வேஸ்ட், எல்லாருமே பண்ணுறாங்க, யாருமே பண்ணல, நீ எதுக்கு பண்ணுற, அதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அதுதான் பண்ணுறாங்க, நீ ஏன் பண்ணுற, அதில் நீ பண்ணுறதுனால 10-11 தான் இருப்ப, அதில் ஒரு யூஸுமே இருக்காது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அப்படி இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்களோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, கலர் கலராக ஹேரை கட் பண்ணிக்கிட்டு, கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, குட்டி பாவடை போட்டுட்டு, இன்னும் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த தாட்டில் தான் இருக்காங்க. வரப்போவே எங்கள் கவுன்சிலிங்கில் பேரண்ட்ஸ் கம்பல்சரி வரணும், ஏன்னா இந்த தாட் அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும். உங்கள் குழந்தை அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட போகிறதில்ல, அவள் படித்து முடிச்சு யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்கணுமே தவிர அவள் அந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு இன்னொரு பயம், ஃபேஷன் டெக்னாலஜி படித்தா வேலை கிடைக்காது, ஒரு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்படி கிடையாது. இப்போது ஃபாஸ்ட் ஃபேஷன் இப்போ ஒன்று பூம் ஆகிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம நாங்கள்லாம் போனோம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா திவாலிக்கும் பொங்கலுக்கும் தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸே, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே அப்பா வா கடைக்கு போகலாம், இம்மிடியேட்டாக நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும். அப்போது உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, பண்ணி கொடுக்க ஆள் இல்லை. இப்போ இதை படித்தா இந்த குழந்தைங்களுக்கு தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி முடித்த உடனே அவங்களோட அம்மா அப்பாவோட தாட் என்னென்னா, என் குழந்தை இன்ஜினியர் ஆகும், ஆனால் அந்த குழந்தைக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்.
1: ஓகே,
0: இது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜினியரிங் போயிட்டு படித்து முடிச்சுட்டு உனக்காக நான் படித்து முடிச்சிட்டேன், இப்போ எனக்காக நான் 1 இயர் இங்கே வந்து படிக்கிறேன்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3 வருஷம் நீ எங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரு டிகிரி படிக்கிற அப்படின்னா அது கண்டிப்பாக அதனோட அவுட்லெட் எதர் ஹையர் டிகிரி ஆர் நான் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போகணும். அப்போ நீ படித்து முடிச்சுட்டேன் என்னவாகணும், உடனே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க நான் உடனே ஒரு பொட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவேன். சி 21 இயர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம், 13 வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அதெல்லாம் கரெக்டு. இந்த ஃபீல்டில் 21 வயசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்க மாட்டோம்.
1: ஓகே,
0: ஏன்னா 21 வயசு வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எப்படி பேம்பர் தான் பண்ணிட்டுருக்காங்க
1: புரியுதுங்களா.
0: ஸோ அவங்களுக்கு ஒரு மெச்சோர்டுன்றது கிடையாது, பணம்ன்றது அம்மா பணம், எப்படி வேணால் செலவு பண்ணும், அப்பா சம்பாதிக்கிறான் செலவு பண்ணும், ஒன்ஸ் அவனுக்கு அவன் சம்பாதிக்கிறப்ப தான் அதனோட வேல்யூன்றது என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி உள்ளே நுழையிறப்ப தான் ஸ்பாட் டெசிஷன் எடுக்கிறது எப்படின்றது அவனுக்கு நாங்கள் சொல்லிடுவோம், அந்த இடத்துல அவன் கொண்டு போய் விட்டுருவான், நீ சால்வ் பண்ணிட்டு வெளியே வா. ஸோ ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுன்றது ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பண்ணுறப்ப தான் அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா, 21 இயர்ஸ்லேருந்து யூ ஒர்க், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, 35-40 இயர்ஸ் இஸ் அ பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்கு, அதை தான் நீங்கள் அவுட்புட்டாக கொடுக்க போறீங்க, அதுதான் ஒரு பிஸ்னஸ். 40 இயர்ஸில் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் பை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூ நோ நீட் டு வரி. அதுதான் இப்போ நாங்கள் சொல்றது, இம்மிடியேட்டாக பிஸ்னஸ்ன்றது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ எங்கள் அப்பா வச்சிருக்காரு நான் வரேன் அந்த மாதிரி பசங்க இருக்காங்க. ஆனால் என்னன்னா அப்பாவோட பிஸ்னஸ்ன்றப்போ அகைன் அவங்களோட ஃபேக்ட்ரியில் உட்கார்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராது.
1: ஓகே,
0: ஈவன் இண்டஸ்ட்ரியல் பசங்க வந்தால் அவங்க ஃபாதர் கொடுக்கற ரிக்வெஸ்ட் என்னன்னா, என்னோட குழந்தையை என்னோட ஃபேக்டரிக்கு அனுப்பாதீங்க, லெட் தம் வர்க் அவுட் சைடு, அப்பதான் அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும்ன்றதுனால.
1: ஓகே மேம்.

0: இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், நம்ம டிகிரி முடிச்சிட்டோம், இதுல மாஸ்டர் டிகிரி இருக்கா, பண்ணலாமா?
1: இருக்கு மேம், பண்றாங்க மேம். சி, இது பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல், இது ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கிடையாது, ஸ்கில் பேஸ்ட் ப்ரோக்ராம். அப்போ பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் 3 இயர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே தே ஆர் கோயிங் ஃபார் தி மாஸ்டர்ஸ். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் பெரிய பெரிய காலேஜஸ்லயும் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. அது தவிர தே ஹவ் கான் டு PhD
0: லெவல்.
1: சோ அதனால தான் இது எல்லாமே பி வொகேஷனல்ன்றது என்னன்னா, யூ கேன் கோ ஃபார் டெக்னிக்கல் லேர்னிங், அட் த சேம் டைம் யூ கேன் கோ ஃபார் ஹையர் டிகிரி ஆல்சோ.
0: ஓகே மேம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10th முடிச்சுட்டு 12th போகிறப்பவே எனக்கு மேக்ஸ் வராது, அதனால நான் பியூரா சயின்ஸ் எடுத்துக்கிறேன், இல்லை வேற ஏதாவது சப்ஜெக்ட், மேக்ஸ் இல்லாமல் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலேஜுமே வந்து எனக்கு மேக்ஸ் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ, அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை தேர்ந்தெடுத்தாங்கனாலும், ஸோ இதில் மேக்ஸ் எங்கேயுமே வராது இல்லையா மேம்?
1: மேம் இப்போ ஒரு மேக்ஸ்ன்றது ஒரு பேசிக்காக ஆகிடுச்சு.
0: கண்டிப்பாக
1: நீங்கள் இப்போது இஃப் யூ ஆர் டூயிங் த யூஜி, then you are going for the PG, then you are going for the PhD.
0: ஆமா,
1: நீங்க மாஸ்டர்ஸ் போக போக ஒன் தீசஸ் இல்லைன்னா ஃபைனலாக உங்களோட அவுட்புட்டில் கண்டிப்பாக ஸ்டாட்ஸ்ன்றது நுழையும். அப்போ பேசிக் மேக்ஸ் இருந்தால் தான் இது எல்லாமே போகன்றதுனால பேசிக் மேக்ஸ்ன்றது கண்டிப்பாக உண்டு. என்னத்துக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா, ஆஸ் ஐ செட், மாஸ்டர்ஸ்ன்றது இப்போ நீங்கள் மேக்ஸ்ன்னு எங்கள் ஃபேஷன் ஷோ டிகிரியில் இருந்தாலும் தே ஆர் ரெடி டு கம் அண்ட் ஜாயின். ஏன் அப்படின்னா, அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் உள்ள நுழையுது, புரியுதுங்களா? மேக்ஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பேஷனான ஒரு விஷயத்த நாங்கள் கொண்டு வரப்போ அவனுக்கு அது உள்ளார நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றப்போ தே ஆர் அக்செப்டிங், தே ஆர் கம்மிங்.
0: ஓகே மேம், போன ஜென்ரேஷன் வரைக்குமே ட்ரெஸ்ஸோட தேவை வந்து இருந்துச்சு மேம், தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் கூட பர்த்டேக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தோம். பட் இப்போ வந்து அதோட தேவை ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு. ஆஃபர் போட்டானா ட்ரெஸ் எடுக்கணும், சும்மாவே எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருக்குவா ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு அது மாறிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நிறைய பேருக்கு வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவேர்னஸ் எவ்வளோ மாறி இருக்கு மேம்?
1: தான் தைச்சு போட்டால் அதனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ரெடிமேடாக வாங்குறீங்க, நார்மலாக எல்லாருக்கும் அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, சில இடத்துல டெய்லர் கிட்ட போய் அது பண்ணிக்கிறது. சப்போஸ் இங்கே வராங்கன்றப்போ இது அவங்க தைக்கிறது ஒரு பேசிக்காக தைச்சா கூட அது கோட்டை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தே வாண்ட் டு லேர்ன் இட் ஃபார் தெம் செல்ஃப். முன்னாடி ரெடிமேட் போயிட்டு தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ அவங்களுக்கு ஃபேப்ரிக்கை நாங்கள் நிறைய புது புது விஷயங்களை காமிச்சிடறோம், ஆனால் இதை கார்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணுன்றப்போ தே வாண்ட் டு ஸ்டிச் தெம் செல்ஃப். அவங்க தைச்சி அதை போடுறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்போ அதிகமாகிட்டே வருது. ஸோ பிளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் இப்போ டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்தா அவர் என்ன பழைய காலத்தில் என்ன இருக்கும், ஆனால் டிசைனர் பிளவுஸ்ன்றப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல போய் டிசைனர் பிளவுஸ் தைக்கிற ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து தான் அவர் போகிறார்.
0: கண்டிப்பாக
1: அப்போ இந்த ரேட்டு, அப்போ இதெல்லாமே பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா இது ஒரு பிஸ்னஸ்ன்ற ஒரு தாட் இருக்குது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது இன்னொரு விஷயம். அப்போ இப்போ தைக்கிறதுன்ற இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக தான் வருது, இன்னும் கம்மியாகல, இருக்க இருக்க ஏறிட்டு தான் வருது.
0: ஓகே, சூப்பர் மேம். சூயிங் அதில் வந்துட்டு ஆல்ட்ரேஷன், அந்த ஒரு ட்ரெஸ்ஸு இருக்குது அது ஆல்ரெடி தைச்ச ட்ரெஸ்ஸு தான், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு வேறு மாதிரி தைக்கணும். இப்போலாம் வந்துட்டு சாரியை ஒரு கவுன் மாதிரி தைக்கிறது, இல்லை அதே வந்து வெஸ்டர்ன் வியர் மாதிரி தைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கா மேம்?
1: கண்டிப்பாக மேம். நார்மலாக இப்போ எல்லாருமே சாரி போடுறது இல்லை, அம்மாவோட சாரீஸ் இருந்தால் எங்களுக்கு கொடுத்துருங்க, தட் தி ஆர் கன்வெர்ட்டிங். ஓகே, ஸோ நல்லா ஒரு பலாசோவோ இல்லை ஒரு ஒரு கவுன்ஸோ அந்த மாதிரி நிறையவே கன்வெர்ட் பண்ணுறோம், ஏன்னா புது ட்ரெஸ்ஸஸ்ன்றப்போ அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, தைக்க தைக்க தான் பழகும். ஒரு ஸ்டேஜ்

0: மேரேஜுக்கு அப்புறமா அவன் துணி வாங்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் இனிஷியலாக அவனுக்கு இந்த மாதிரி சாரி, சில சாரீஸ் எல்லாம் நல்ல ட்ரேப் இருக்க சாரியாக எடுத்துகிட்டு வந்து இதை கன்வெர்ட் பண்ண அப்படின்னா இமீடியட்டாக அது ஒரு கவுல் நை வச்சு போடுறப்போ அவனுக்கு அது ஈஸியாக இருக்குது. அப்போ இனிஷியலாக அவங்களோட பழைய சாரீஸ் தான், அதுக்கு அடுத்து தான் ஒரிஜினல் ஃபேப்ரிக் வரப்போ தான் தே ஆர் கோயிங் ஃபார் தி எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ்.
1: ஓகே மேம், இந்த ஃபீல்டில் இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆடைகளை வந்து இப்போது கையில் நெய்யறது போய் இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு இல்லையா, ஆடைகளோட பாரம்பரியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த அவேர்னஸ்.
1: ஓகே,
0: இப்போ என்னென்னா காட்டன்ன்றது என்னென்னா இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்லாம் காட்டன் ட்ரெஸ்னா ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி போட்டுட்டு வரும். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அது வேண்டாம், எப்படின்னா ஈஸி டு வேர், அயனிங் தேவை கிடையாது, துவைச்ச உடனே காயணும். ஆனால் அது என் கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா?
1: ஓகே,
0: புரியுதுங்களா? இப்போ பாரம்பரியம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மேட் அவுட் ஆஃப் நேச்சுரல் ஃபைபர்லேருந்து, காட்டனாக இருக்கட்டும், லினனாக இருக்கட்டும், சில்க், அந்த மாதிரி ஒரு சில பேசிக்லேருந்து தான் வருது. அதுவும் நமக்கு உடம்புக்கு நல்லதுன்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், அயனிங் தேவை கிடையாது, ஆனால் கலர் போகக்கூடாது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ பாரம்பரியன்ற விஷயமே நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது.
1: ஓகே,
0: இப்போ இந்த ஃபேப்ரிக்கை போட்டால் இந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயமே, இப்போ கலம்காரின்றது ஒரு நேச்சுரல் ஃபேப்ரிக், அந்த கலம்காரியில் பார்த்தீங்கன்னா கடுக்காயன்ற ஒரு விஷயம் நிறைய, அந்த கடுக்காயை வந்து என்னென்னா சம்மரில் பார்த்தீங்கன்னா அது பாடியை கூலிங்காக வச்சுக்கும், வின்டரில் அதுவே வார்ம் அப் கொடுக்கும். அந்த கடுக்காய் என்னோடய பாடியில் ஸ்கின்ல ஒரு ஃபேப்ரிக்கில் போட்ட சாயத்தில் அது தொட்டுக்கிட்டே இருக்குன்னு எனக்கு ஸ்கின் அலர்ஜின்றதே வராது.
1: ஓகே,
0: ஆனால் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அது விஷயம் தெரியாது. ஆனால் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வெயில், இந்த வெயிலையும் நல்லா பாலியஸ்டர் கலந்த ஒரு மெட்டீரியலில் போட்டுட்டு அங்கங்கே நான் ஸ்க்ராச் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
1: ஓகே,
0: என்னென்னா சீப்பாக இருக்குது, எக்ஸ்பென்சிவ் கிடையாது, கலர் போகாது, அயனிங் தேவை கிடையாது, வாஷ் பண்ணி காய வச்சா ரொம்ப ஈஸி. இதுதான் இப்போ இருக்க கான்செப்ட்ன்றதுனால இந்த அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது.
1: ஓகே மேம், இப்போ சொல்லும் போது அந்த கலம்காரினா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா மேம்?
0: இல்லைம்மா, கலம்காரி இட்ஸ் அ நேச்சுரல் பிரிண்டட் ஃபேப்ரிக், ரெண்டு இடத்துல பண்ணுறாங்கம்மா, ஒன்று ஹேண்ட் கலம்காரி, இன்னொன்று பிளாக் கலம்காரின்னு சொல்லுவோம். ஹேண்ட் கலம்காரினா கையில் வரையிறது.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து நம்ம பக்கத்தில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக்ன்றதும் ஆந்திரா சைடில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக்ன்றது நேச்சுரலாக தயாரித்து வர்றது. எப்படி அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வெளியே வந்தவுடனே மாட்டு சாணத்துலேயும் பாலிலையும் நல்லா ஊற வச்சு அலசி ரன்னிங் வாட்டரில் தான் அலசுவோம். அலசி புல்லில் காய வச்சு அந்த கலருன்றது ஒயிட்னிங் ப்ராசஸ் கொண்டு வந்துடும். தென் அதுக்கு அடுத்ததாக கடுக்காய் சாரில் இதை ஊற வச்சு வர்றது தான், அதில் ஒரு அழுக்கான ஒரு கலர் மாதிரி வரும், அதுதான் அந்த கடுக்காய் சாறு. அது கடைசி வரைக்கும் ஃபேப்ரிக்கை விட்டு போகாது. அதே மாதிரி வெள்ளத்தையும் நல்ல துரு பிடிச்ச இரும்பையும் வச்சு வர்றது தான் அதுலேருந்து வர கருப்பு. பூசுகிற மஞ்சளை யூஸ் பண்ணுவோம், மாதிரம் பழம் தோலை கொதிக்க வச்சு வர கலர்ஸு, வெண்டைக்காவை கொதிக்க வச்சு, அந்த மாதிரி வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் அது உள்ளார உட்காந்துட்டு இருக்குமே தவிர கெமிக்கல்ன்ற ஒரு வார்த்தை வராது. அப்போ இந்த ஃபேப்ரிக்கை நான் போடுறப்போ எனக்கு ஸ்கின் அலர்ஜியோ ஸ்கின் ரேஷஸோ எனக்கு வராது. அதனால தான் இந்த ஃபேப்ரிக்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டில் கிடையாது வெளிநாட்டில். ஏன்னா அவங்களுக்கு ஃபேப்ரிக்கோட வேல்யூ நல்லா தெரியும். நம்ம இருக்க பசங்க இங்கே இருக்க சிந்தட்டிக்கை பேஸ் பண்ணி போகிறதுனால அந்த வேல்யூன்றது சுத்தமாக கிடையாது.
1: ஓகே மேம், மேம் இப்போ வந்து பொட்டிக்குக்கும் நார்மலாக வெளியில் ஒரு பெரிய கடையாக இருக்கட்டும் இல்லை சின்ன கடையாக இருக்கட்டும், இதுக்கும் என்ன வித்தியாசம் மேம்?
0: இப்போ சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு கார்மெண்ட் 8,000-9,000 உங்கள் டார்கெட், நீங்கள் பட்ஜெட்டை வச்சுட்டு உள்ளே போகிறீங்க, அவர்கிட்ட எடுத்து காமிக்க சொல்கிறீங்க, நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க. அவர்கிட்ட இந்த கலர் நல்லா இருக்குன்னா கூட ஒப்பீனியன் சொல்ல மாட்டார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அதை போட்டுக்கிட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யாரும் அது புது ட்ரெஸ்ஸுன்னு கூட கேட்கல, ஹவு டு யூ ஃபீல்? எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம்,
1: கண்டிப்பாக ரொம்ப ரெக்ரெட்டாக இருக்கும் மேம்.
0: இப்போ நீங்கள் ஒரு பொட்டிக்குள்ளே நுழையிறப்ப அவன் கேட்குற கேள்விகள் எந்த அக்கேஷனுக்கு நீ போகிறீங்க, கல்யாணமாக, காது குத்துலோ, இல்லை புது வீடோ, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனோ, இல்லை கெட் டுகெதர், எதுக்கு நீங்கள் போகிறீங்க? நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, என்னென்னா ஒரு பட்டு புடவையோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அஞ்சுத்துக்கும் போட்டோம். ஆனால் பொட்டிக்கில் நீங்கள் உள்ளே போகிறப்ப ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி அவன் உங்களுக்கு காமிக்கிறான். நீங்கள் ஒரு கலரை நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், உங்கள் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் உங்களுக்கு செட் ஆகாதுன்ற விஷயத்த அந்த இடத்துல அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க. எனக்கு என்னென்னா இது சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து வாங்கின கலர் இப்போ அவர் சொல்கிறாரு புதுசாக இருக்கு, இமீடியட்டாக அடுத்து அவர்கிட்ட நான் தைக்கிறதுக்கும் கொடுக்குறேன். பொட்டிக்கில் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தி,
1: கண்டிப்பாக,
0: பிகாஸ் ஆஃப் ஃபினிஷிங். அவகிட்ட சொல்கிறப்போ எனக்கு வந்து ஒரு என் ட்ரெஸ்ஸுக்கு இல்லாமல் நானாக ஒரு டிசைன் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு உங்களோட ஸ்கின் பாடி டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அவர் கொடுக்குறாரு. அவர் உங்ககிட்ட டெலிவரி கொடுக்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் கூட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு 12,000 யூ கேப்டாஸ் ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரிக்கு போகிறீங்க.
1: ஓகே,
0: எனக்கு வெறும் நெக் ஏரியாவில் மட்டும் எம்ப்ராய்டரி போட்டு கொடுன்னு நீங்கள் அவர்கிட்ட

0: கேட்குறீங்க. பக்கத்தில் இருக்க நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன 12,000 ரூபா கொடுக்குற, எதுக்கு நெக்குக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பேக்கு எல்லாத்தையும் ஃபில் பண்ணு, எம்ப்ராய்டரி போட்டுட்டு வந்தாச்சு. அந்த பிளவுஸை நீங்கள் ஆசையாசையாக போடுறீங்க, ஒரு சிம்பிள் சாரியை நீங்கள் போடுறீங்க, நீங்கள் கான்செப்ட் கரெக்டு. ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, 12,000 ரூபா கொடுத்து பிளவுஸை வாங்கிட்டு எதுக்கு இவ்வளோ சிம்பிளாக போடுற, நல்ல ஒரு ஜரி வச்ச பட்டு புடவையே போட்டாச்சு. அடுத்த நிமிஷம் அவங்கக்கிட்ட இன்னொரு க்வெஸ்சன் வரும், என்ன கழுத்தில் காதில் ஒன்றுமே இல்லை, அதையும் போடு, எல்லா நகையும் அள்ளி போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, மேக்கப்பே இல்லை, நல்லா கண்ணில் மை வச்சு எல்லாம் பண்ணு, அதையும் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா சரசரமாக பூவை வச்சாச்சு. உங்கள் 12,000 ரூபா பிளவுஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, உங்கள் பார்க்குறவங்கள உங்களை ஃபுல் பேக்கேஜாக தான் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் பிளவுஸ் எங்கே போச்சு, நீங்கள் ஆசை ஆசையாக வாங்கின விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று ஹைலைட் பண்ணுறோம், சே எக்ஸாம்பிள் என்னோடய ட்ரெஸ்ஸை நான் ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய நகைகள் கம்மியாக இருக்கணும்
1: கண்டிப்பாக,
0: இல்லை என் நகைகள் நல்லா ஹைலைட் ஆகணும் அப்படின்னா என் ட்ரெஸ்ஸு சிம்பிளாக. ஆமாம், இப்போ பொட்டிக்கு உங்கள் கையில் கொடுக்குறப்பவே என்னென்ன நீ அக்சசரிஸ் போடணுன்றதே கிளியராக கொடுத்தோம்.
1: கண்டிப்பாக
0: நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எல்லாருமே அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நீங்கள் எங்கே வருவீங்க, அடுத்த தடவை
1: திருப்பி அதே கடைக்கு தான் வருவீங்க.
0: பொட்டிக் வில் ஹாவ் அ ரெகுலர் கிளைண்ட்.
1: ஓகே,
0: இன்னைக்கு இங்கே ஒரு கடை நாளைக்கு அங்கே ஒரு கடைன்றது கிடையாது. பொட்டிக்கில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பொட்டிக்ன்றப்போ ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருப்பாங்களே தவிர, இப்போ ஜஸ்ட் வந்து போகிற ஃப்ளோட்டிங் க்ரௌட்ன்றது அவங்க கிட்டே இருக்க மாட்டாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ்.
1: ஓகே மேம், காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல மேம், அவங்கள எல்லாத்துலேயுமே வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி பெரிய கடையில் வந்துட்டு அப்படி கேட்பாங்களா, இல்லை வேறு என்ன மாதிரி ஒர்க்குக்கு அவங்கள கூப்பிட்டுப்பாங்க மேம்?
0: இப்போ லீடிங் பிராண்ட்ஸ் இருக்கு, பெரிய பெரிய கடைகளே கேட்குறாங்க, இண்டஸ்ட்ரியிலையும் கேட்குறாங்க. இதை தவிர ஃபேஷன் ஃபீல்டு மீடியாக்குள்ளே போகணும் அவங்களுக்கும் தேவை அப்படின்றப்போ அந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் சில ஃபிலிம்ஸ்லேயும் ஒரு டிசைனராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மேம். அதனால இந்த இடத்துல இந்த ஃபீல்டு தான் அப்படின்னா இது வாஸ்ட்டாக இருக்குது, எப்படி வேணாலும் அவங்க கன்வெர்ட், ஏன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஃபைனல் இயர் வரப்போவே டிசைட் பண்ணுவாங்க, நான் இப்படி தான் போகணும், ஓகே இந்த மாதிரி. 1 இயர் டிப்ளமா படித்தேன்னா ஏற்கனவே அவங்க ஒரு டிகிரி படிச்சுட்டு வரவன் ஒன்று பொட்டிக்கு வைக்கணும், இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும், இல்லை எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, இந்த கான்செப்ட் அவங்க வராங்க. அப்போ அவங்களோட விஷன் கிளியர் ஆகிடுது. ஒன்ஸ் அவங்க உள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷம், ஃபர்ஸ்ட் 6 மாதம் எல்லாருமே என்ன பண்ணுறோன்றது புரியாது, ஆனால் நடத்துறதெல்லாம் கிராஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த 6 மாதத்தில் தான் டிசைட் பண்ணுவான் நான் இந்த இடத்துக்கு போகணுன்றது டிசைட் பண்ணி வச்சிடறாங்க.
1: நீங்கள் இந்த டிகிரி முடிச்ச உடனே வந்துட்டு 21 இயர்ஸில் யாருமே பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட அட்வைஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். ஈவன் உங்கள் பேரண்ட்ஸே வந்து கடை வச்சுருந்தாலும் பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் அதில் பண்ணாமல் நீங்கள் தனியாக பண்ணுங்கள், மீன் வேறு ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணால் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ 35-40 நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது குட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம். இதுக்கு பிட்வீனில் கண்டிப்பாக அவங்க இன்னொருத்தருக்கு கீழேயோ இன்னொரு இடத்துலையோ ஒர்க் பண்ணணும். சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ பொட்டிக் இல்லாமல் நார்மல் பெரிய பெரிய கடையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து அந்த சேல்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல மேம், கொஞ்சம் ஹை எண்டில் இருக்க மாதிரி அவங்களுக்கு எடுத்துப்பாங்களா?
0: கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம ரீட்டெயிலுன்னு உள்ளே நுழையிறாங்கன்னு கண்டிப்பாக ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவோம், அதாவது கஸ்டமரை டீல் பண்ணுறது. ஸோ கஸ்டமரை டீல் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நிறைய விஷயங்கள் பேச வருது. அவங்களுக்கு கலர் காம்போ டெய்லி அவன் எடுத்து கொடுக்கறது, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பேசுறது, அதே மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி அப்ரோச் ஆகுது. ஒரு ஃபேப்ரிக்னா அந்த ஃபேப்ரிக் என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ன்றது அவனுக்கு ஃப்ரண்ட் எண்டில் இருந்தால் தான் தெரியும்.
1: கண்டிப்பாக
0: இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் அவன் முடித்த உடனே தான் பேக்ஹெண்டுக்கு போவோம். பேக்ஹெண்டுனா எங்கெல்லாம் மெட்டீரியல் வருது, எவ்வளோ ரேட்டில் இருக்குது, இது எல்லாமே அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். எந்த சீசனில் எந்த ஃபேப்ரிக்கை எந்த இடத்துல ஆர்டர் கொடுக்கணும், இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு பேக்ஹெண்டில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீட்டெயில் உள்ளே போகிறப்போ ஃப்ரண்ட்டுக்கு தான் போவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபேப்ரிக் நீங்கள் போனீங்கன்னா கடையில் எப்படி விரித்து போட்டு காமிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் அவங்க இனிஷியலாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு தான் உள்ளே போக முடியுமே தவிர இம்மிடியேட்டாக நான் பேக் ஹேண்ட் போகிறதுன்றது சாத்தியம் கிடையாது.
1: ஓகே மேம், அப்போது இருக்கிற எல்லா கடையிலையுமே வந்துட்டு எல்லாமே நமக்கு சேல்ஸ் பர்சன்ஸ் எடுத்து காட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணுமா இல்லை படிச்சுட்டு தான் வரணுமா?
0: இல்லை, இப்போ நார்மலாக நம்ம எல்லா கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு தான் உள்ளே வராங்க. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா கிளைண்ட் எப்படி டீல் பண்ணுறது.
1: ஓகே,
0: சில பேரெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இரிட்டேட் ஆயிடுறாங்க பசங்க காமிக்கிறப்போவே. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான். ஸோ ரீட்டெயிலிங்கில் எப்படி கிளைண்ட்டை டீல் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் நாலேஜ்ன்றது கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களோட.
1: ஓகே மேம்,
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர். தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai, W@gmail.com

0: அறிவிக்கலாம் என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் அர்ப்பணிப்பும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் 5 இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை ஐரோப்பாவுடன் வலுப்படுத்தும் வகையில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்கும் முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான வட்டமேஜை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நீர் மேலாண்மையில் நாடு தன்னிறைவு பெற ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சக செயலர் திரு விவேக் பரத்வாஜ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு திட்டம் குறித்த தேசிய அளவிலான பயிற்சியின் தொடக்க நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, வரும் 2031 ஆண்டிற்குள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றம் செய்வது, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணாக்கருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியலை பயிற்றுவிப்பது, ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 73,000 குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைக்கிறார். இதன் அடையாளமாக 10 பேருக்கு நியாய விலை பொருட்களையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் அவர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்து கழக பணிமனையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் இன்று அறிமுகம் செய்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மாணாக்கர் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்றும், இதற்கான ஒதுக்கீட்டு ஆணை நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, யோகா, ஆயுஷ், இயற்கை மருத்துவம் ஆகிய மருத்துவ இளங்கலை பட்டப்படிப்பிற்கு நடப்பு கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். டெல்டா விவசாயிகளை காக்க தமிழக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கர்நாடகத்தில் உள்ள அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கி அதன் மூலம் பாசன தேவைகளை சமாளித்து சம்பா சாகுபடியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி உடல்நலக்குலைவால் காலமானார். அன்னாருக்கு வயது 79. கரிசில் மண் மக்களின் வாழ்வியல், சமூக உறவுகள், உழைப்பாளர்களின் வாழ்க்கை உள்ளிட்டவற்றை தனது படைப்புகளில் பதிவு செய்தவர். அஞ்ஞாடி நாவலுக்காக கடந்த 2014 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர், இலக்கியத்துறையில் அன்னாரின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்திற்கு இன்றிரவு கொண்டுவரப்படும் உடல்கள் அந்தந்த மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனிடையே வியட்நாம் படகு விபத்தில் மீட்கப்பட்ட 16 இந்தியர்கள் இன்று பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 10 பேருக்கு காதலி கருவிகளும் 8 பேருக்கு இருசக்கர வாகனங்களையும் ஆட்சித்தலைவர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பள்ளி மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் வரும் 15 தேதி தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2-2A தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் உடுமலை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வரும் 20 தேதி தொடங்க உள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று துவக்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பங்கேற்ற இப்பேரணியில் பெண் கல்வி ஊக்குவிப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்டவை தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்த மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளிலிருந்து தினந்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த 41 நாட்களில் 95 காசுகள் உயர்ந்து 6.65 ரூபாய் முட்டை வரலாற்றிலேயே ஒரு மாதத்தில் அதிக அளவிலான விலை உயர்வு காணப்படுகிறது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நாகை மாவட்டம் திருமருகல், அம்பல், மேலப்போலகம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை உரம் கலந்து நெகிழிப்பைகளில் வெற்றிவேர் நாற்றுகளை வளர்த்து வருகின்றனர். நெல்லுக்கு மாற்றாக வெட்டிவேர் சாகுபடியை தெரிவு செய்துள்ளதால் இந்த பயிருக்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: நாகை மாவட்டம் திருமருகல் வட்டம் சங்கர் விவசாயி பேசுறேன். முப்போகம் நெல் தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி பற்றாக்குறையினாலயும் மின்சாரம் பற்றாக்குறையினாலயும் மாற்று சாகுபடியா வெட்டி வேறு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு பேக்குக்கு 165 ரூபா செலவு ஆயிருக்கு. தண்ணி இருக்கு ரொம்ப மிச்சங்க. ஆனா இது எல்லாரும் செய்யலாங்க. கவர்மெண்ட் மூலமே எங்களுக்கு அரசு மானியம் எல்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய செய்யலாம்னு நினைக்கிறோங்க.
0: புதுடெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல் சேர் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட வீரர் அரசு வேலை மற்றும் வீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார்.
3: என்னோட பேரு மாதவன், திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கிரிக்கெட்டை விளையாண்டுட்டு இருக்கேன். தமிழ்நாடு இந்த வருஷம் தான் முத முதல்ல போய் விளையாட நாங்க போனோம். நாங்க வந்து கப் அடிச்சதுல எங்களுக்கு பெருமை. அதுல நானும் ஒரு பிளேயரா இருந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு சரியான நடந்துற வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல தான் போயிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமா பார்த்து ஏதாச்சும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழங்கும் தங்கும் விடுதி அறைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வசதி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தங்கும் விடுதி அறைகளை இன்று முதல் ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் புதிய வசதி தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சாமி தரிசனம், ரோப்கார் உள்ளிட்ட சேவைகள் ஆன்லைனில் உள்ள நிலையில் தற்பொழுது தங்கும் அறைகளும் இந்த வரம்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இச்சேவையோடு சேர்த்து விடுதி அறைக்கான புதிய வாடகை பட்டியலையும் கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி சாதாரண மற்றும் ஏசி அறைகளின் கட்டணம் சுமார் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மோப்பநாய் மூலம் சரக்கு மூட்டைகள் சோதனை செய்யப்பட்டன. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சரக்கு வாகனத்தில் கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வளிமண்டல அடுக்குகளில் மேல்திசை காற்று நிலவுவதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு

0: உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே இணை அமெரிக்காவின் கிர்கோவ் நெதர்லாந்தின் ஸ்டீவன்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் நாளை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் வியாழக்கிழமை கார்டிஃபிலும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 19ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸிலும் நடைபெறுகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளையோர் சக்தியின் திறனும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் அவர்களது ஆர்வமும் ஒலிம்பியாட் வெற்றியில் பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழக விவசாயிகளுக்கு சம்பா தொகுப்பாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:30. ஆகாஷ்வாணி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். பலரும் சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படும் புரை அழற்சியோ அல்லது ரைனோ சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படும் நாசி புரை அழற்சியால் பாதிக்கப்படுகின்றனர். இதில் நிறைய தலைவலி மைக்ரேன் கூட வரும். இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். இதில் சிம்டம்ஸ் அதாவது நோய் அறிகுறிகள் என்று பார்த்தால் கெட்டியான சளி தென்படும். பச்சை நிறத்திலோ அல்லது வெள்ளை நிறத்திலோ இந்த சளி தென்படலாம். நிறைய தலைவலி இருக்கும். முகத்தில் மூக்கின் இரு பக்கங்களிலும் வலி இருக்கலாம். கண்களை சுற்றி வலி இருக்கலாம். புருவத்தின் மேல் வலி இருக்கலாம். ஏன் காய்ச்சல் தொண்டை வலி கூட சில சமயங்களில் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நோய்க்கான காரணம் என்று பார்த்தால் இரவில் நேரம் கழித்து உணவு உட்கொள்ளுதல். 7-8 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்டாலே அது நேரம் கழித்து உட்கொள்ளுவதுதான். ஒரு உணவு செரிக்கும் முன்னரே அடுத்த உணவு உட்கொள்ளுதல், ஜில் என்கிற உணவுகளை உட்கொள்ளுதல், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் இருந்து நேராக எடுத்து அப்படியே ஜில் என்று உணவு உட்கொள்ளுதல், ஜீரணமின்மை காரணங்கினாலும் இது ஏற்படலாம். இதை தவிர இரவில் ஜீரணிக்க கனமான பதார்த்தங்களான மாமிசத்தையோ அல்லது கீரை வகைகளையோ உட்கொள்வதாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். இதற்கு மருந்து என்று பார்த்தால் கலர்ச்சிக்காய் சூரணம் 1/2 டீஸ்பூனும் கற்பூராதி சூரணம் 1 டீஸ்பூனும் தேனில் கலந்து 1 நாளுக்கு 2 முறை உணவுக்கு பின் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர நீர்க்கோவை மாத்திரை என்று கடைகளில் கிடைக்கும். இதை எடுத்து 3 அல்லது 4 மாத்திரைகளை பொடி செய்து வெந்நீரில் கலந்து நெற்றியிலும் கண்களை சுற்றியும் மூக்கின் 2 பக்கங்களிலும் எங்கெல்லாம் முகத்தில் வலி இருக்கிறதோ அங்கெல்லாம் 10 போல போட்டுக்கொள்ளலாம். 1 நாளைக்கு 2 முறை செய்யலாம். 1 முறையும் இந்த 10 2 முதல் 3 மணி நேரங்கள் வரை முகத்தில் இருக்கலாம். இதை தவிர ஆவி பிடிப்பது மிக நல்லதாகும். 1 லிட்டர் வெந்நீரில் சமைக்க உபயோகப்படுத்தும் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கிராம்பு பொடி 1/2 டீஸ்பூன் மற்றும் கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை போட்டு ஒரு போர்வை அல்லது பெரிய டவல் வைத்து போர்த்தி கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஆவி பிடிக்கலாம். எப்பொழுதுமே தினமும் ஆவி பிடிக்கும் போது 2 கண்களையும் 1 கண்ணுக்கும் 1 பஞ்சு வைத்து நன்றாக 1 கர்ச்சிப் வைத்து கட்டி விட்டு பின் ஆவி பிடியுங்கள். நேராக கண் மூடியிருந்தால் கூட கண்ணின் இமைகள் மேல் தினமும் ஆவிப்படக்கூடாது. ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும்

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:19. தொடர்ந்து நண்பன் திரைப்படத்தில் ராமகிருஷ்ணன் மூர்த்தி பாடிய பாடல்

பசங்க 2 திரைப்படத்தில் யாசின் நசார், தொடர்ந்து கிடாரி திரைப்படத்தில் ஹரிச்சரண் பாடிய பாடலை கேட்டோம். கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் பிரதீப் குமார் பாடிய பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஜர்னா. இன்று நாம் பித்தின பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து ஜுண்டசே பிச்சடா ஹாத்தி என்ற கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வாரத்தினுடைய கதை சுருக்கத்தை பார்ப்போம். ஒரு நாள் நடு இரவில் யானை வந்துவிட்டது, யானை வந்துவிட்டது என்று கிராமத்து மக்கள் அனைவரும் அலறினர். இந்த அலறல் சத்தத்தை கோபு திடீரென்று தூக்கத்தில் கேட்டதும் விழித்துக்கொண்டு தன் குடிசையினுடைய கதவை திறந்து வெளியே ஓடினான். முழு கிராமமும் விழித்துக்கொண்டு கைகளில் கிடைத்த மத்தளம் தகர டப்பா டின் தட்டுக்களை அடித்துக் கொண்டும் தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டும் கரும்பு தோட்டத்தின் பக்கமாக ஓட ஆரம்பித்ததை பார்த்தான். கரும்பு தோட்டம் காட்டிற்கருகில் இருந்தது. யானைகளின் ஓர் கூட்டம் இதற்குள் நுழைந்து விட்டதை கோப்பு பார்த்தான். இந்த மாதிரியான சத்தம் தீப்பந்தங்களை பார்த்ததும் யானை கூட்டத்திற்குள் திடீர் பீதியுடன் கூடிய ஓட்டம் ஏற்பட்டது. அவைகள் வயல்களிலிருந்து வெளியே வந்து காட்டின் பக்கமாக ஓட ஆரம்பித்தன. வெகு நேரத்திற்கு பிறகு இனி யானைகள் வராது என்று எண்ணியதும் அனைத்து மக்களும் கிராமத்தை நோக்கி நகரத் தொடங்கினர். இவை அனைத்தையும் இந்த காட்சிகளை கோபுவும் அவனது நண்பன் ஜெகனும் பார்த்து கொண்டிருந்தனர். சில அடிதூரம் செல்வதற்குள் யானையின் பிளிரும் சத்தம் மீண்டும் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக சென்றனர். கரும்பு தோட்டத்தின் முடிவில் கருவேல மரத்தினுடைய அடர்ந்த புதர்கள் இருந்தன. அங்கே ஓர் குட்டி யானை இந்த முட்புதருக்குள் மாட்டிக்கொண்டு நின்றிருந்ததை கோபு பார்த்தான். அது தன்னுடைய வலது முன்னங்காலை தரையிலிருந்து தூக்கி வைத்திருந்ததையும் கவனித்தான். குட்டி யானை எந்த காலை தூக்கி வைத்திருந்ததோ அதில் ஓர் பெரிய கருவேல முள் குத்தி இருந்ததையும் அதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்ததையும் வலியால் யானை குட்டி அழுவதையும் அவன் பார்த்தான். உடனே கோபு வயலில் இருந்து ஓர் கரும்பை ஒடித்தான். யானையை அரவணைத்துக் கொண்டே கரும்பை சாப்பிட கொடுத்தான். அதுவும் கரும்பை தும்பிக்கையால் சுருட்டி சாப்பிட்டது. யானை குட்டி மிகுந்த பசியுடன் இருந்ததால் இன்னும் கொஞ்சம் கரும்பை ஒடித்துக் கொண்டு வா என்று கோபு ஜெகனிடம் கூறினான். ஜெகனுக்கும் இப்பொழுது யானை இடத்தில் பயம் இல்லை. அவன் விரைவாக கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்து நிறைய கரும்பை ஒடித்துக் கொண்டு வந்தான். பிறகு அருகில் இருந்த கிணற்றிலிருந்து ஓர் பக்கெட் தண்ணீரும் கொண்டு வந்தான். இதற்குள்ளாக கோபு அதனுடைய காலில் குத்தி இருந்த முள்ளை எடுத்துவிட்டு காட்டில் இருந்து சிறப்பு வாய்ந்த மூலிகைகளை அரைத்து பற்று போட்டு விட்டான். ஜெகனும் ஊருக்குள் சென்று பஞ்சாயத்து தலைவரிடமும் ஊர் மக்களிடமும் விவரத்தை கூறிவிட்டு காயத்தின் மேல் தடவுவதற்காக மஞ்சளையும் கொண்டு வந்தான். இதனால் யானைக்கும் வலியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது. முதலில் இந்த யானை குட்டியை இந்த புதரிலிருந்து நகர்த்தி அந்த ஆலமரத்திற்கு கீழே உள்ள சுத்தமான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தலைவர் கூறினார். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததும் யானை மூர்க்கமாக பிளிரியது. கோபு அதை செல்லமாக கொஞ்சிக் கொண்டும் தும்பிக்கையை தட்டி கொடுத்து கொண்டும் மரத்தின் பக்கமாக கொண்டு சென்றான். மிகுந்த சிரமத்துடன் மூன்று கால்களால் நொண்டிக் கொண்டே யானை சென்றது. நேற்று இரவில் திடீரென்று யானை கூட்டத்தில் ஏற்பட்ட பீதியால் மற்ற யானைகள் ஓடிவிட்டன. ஆனால் இதனுடைய காலில் முள் குத்தி இருந்ததாலும் ஓட முடியாமலும் அவசரத்தில் மற்ற யானைகளுடன் போக முடியாமலும் இதனுள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று கிராமவாசிகள்

0: வாசிகள் பேசிக் கொண்டனர். இதை கூட்டிக் கொண்டு போவதற்கு மீண்டும் யானை கூட்டம் வரலாம். மிகுந்த கோபத்துடன் இருக்கும், அதனால் அவைகள் கிராமத்தை சின்னாபின்னமாக்கலாம். எவ்வளவு சீக்கிரமாக இதை காட்டிற்குள் விட்டுவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக இதை விட்டுவிட வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறினார்கள். ஜர்னா, இப்பொழுது படி.
1: மாஸ்டர் ஜி, அப் சர்பஞ்ச் காக்கா கோ போலியே நா கி வே இஸ் ஹாத்தி கே பச்சே கோ அபி யஹி ரஹனே தே.
0: ஆசிரியரே, நீங்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் யானைக்குட்டி இங்கேயே தங்கட்டும் என்று சொல்லுங்கள் என்றான் கோபு.
1: இஸ்கே பேர் மே காவ் ஹே ஔர் யஹ சல் பி நஹி பா ரஹா ஹே.
0: இதனுடைய காலில் காயம் இருக்கிறது, மேலும் இதனால் நடக்க கூட முடியவில்லை.
1: கோய் ஔர் குச் போலே உஸ்கே பஹலே ஹி கோபு போல் படா.
0: யாரும் எதுவும் சொல்வதற்கு முன்பே கோபு இவ்வாறாக பேசினான்.
1: இஸ்ஸே தோ ஜங்லி ஜாங்வர் மா டாலெங்கே.
0: இதை காட்டு மிருகங்கள் கொன்று போட்டுவிடும்.
1: மாஸ்டர் ஜி நே ஹாத்தி கா பாவ் தேகா ஃபிர் போலே சர்பஞ்சி கோபு ठीक कह रहा है.
0: ஆசிரியரும் யானையினுடைய காலை பார்த்துவிட்ட பிறகு பஞ்சாயத்து தலைவரிடமும் கோபு சரியாகத்தானே சொல்லிக் கொண்டு இருக்கிறான் என்றார்.
1: அபி இஸ் ஹாத்தி கே பச்சே கோ ஜங்கல் மே சோட்னா ठीक नहीं होगा.
0: இப்பொழுது இந்த யானை குட்டியை காட்டிற்குள் விடுவது சரியானதாக தெரியவில்லை.
1: கம் சே கம் ஆஜ் தோ இசே யஹா ரஹனே தீஜியே.
0: குறைந்தபட்சமாக இன்று மட்டும் இதை இங்கேயே தங்க விடுங்கள்.
1: அப் ஆப் கே ரஹே ஹே மாஸ்டர் ஜி தோ மே ஆப்கி பாத் மான் லேதா ஹூம்.
0: நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதால் நான் உங்களுடைய கருத்தை ஒப்புக்கொள்கிறேன்.
1: லேக்கின் அகர் பீச்சே சே ஹாத்தியோ கா ஜுண்ட் ஆ கயா தோ படி முசிபத் ஹோ ஜாயேகி.
0: ஆனால் ஒருவேளை பின்னால் இருந்து யானையினுடைய கூட்டம் வந்தது என்றால் பிறகு மிகவும் கஷ்டமாகி விடக்கூடும்.
1: இத்னா காகர் சர்பஞ்சி வ அன்ய காவ் வாலே வாபஸ் சலே கயே.
0: இதை சொல்லிவிட்டு பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பிற கிராமத்து மக்கள் திரும்பி சென்று விட்டனர்.
1: கோபு கி குஷி கா கோய் டிகானா நஹி தா.
0: கோபு அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை.
1: வஹ ஹாத்தி கோ பியார் சே சஹலாதே ஹுவே போலா.
0: அவன் யானையை அன்புடன் மெல்ல வருடி கொண்டே கூறினான். சைலானா, மெல்ல வருடுதல்.
1: சலோ கம் சே கம் ஆஜ் கா தோ சங்கட் டலா.
0: சரி விடு, குறைந்தபட்சம் இன்றுடைய கஷ்டத்தை தள்ளி போட்டு விட்டோம்.
1: கோபு கே அன்ய மித்ர பி அப் தக் வஹா ஆ கயே தே.
0: கோபுவினுடைய மற்ற நண்பர்களும் இதற்குள்ளாக அங்கே வந்து விட்டார்கள்.
1: கோய் ஹாத்தி கே லியே பர்கத் கே பத்தே தோட்லாயா.
0: ஒருத்தன் யானைக்காக ஆலமரத்தினுடைய இலையை பறித்து கொண்டு வந்தான். பர்கத் கே பத்தே, ஆலமர இலை.
1: கோய் பால்டி மே பானி பர்லாயா.
0: ஒருத்தன் பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்தான்.
1: மன்கு அப்னி கேலே கே பாக் சே கேலே கா ஏக் படா சா கௌத் உட்டா லாயா.
0: மனக்கு தன்னுடைய வாழைத் தோட்டத்திலிருந்து ஓர் பெரிய வாழைத்தாரை எடுத்து கொண்டு வந்தான். கேலே கே பாக், வாழைத் தோட்டம்.
1: ஜகன் சலோ பேட் கே சாரோ ஔர் ஏக் கை கோத் தேதே ஹே.
0: ஜகன் வா, மரத்தை சுற்றி நாலாபுரமும் ஓர் அகழியை தோண்டுவோம்.
1: ஜிஸ்ஸே ராத் மே கோய் ஜங்லி ஜான்வர் யஹா நா ஆ சகே, கோபு போலா.
0: அப்பொழுதுதான் இரவில் எந்த ஒரு காட்டு விலங்காலும் இங்கே வர முடியாது என்று கோபு கூறினான்.
1: சப்னே மில்கர் தோடி தேர் மே பேட்கே சாரோ ஔர் ஏக் கை கோத்தி.
0: அனைவரும் சேர்ந்து சிறிது நேரத்திற்குள் மரத்தினுடைய நாலா பக்கமும் ஓர் அகழியை தோண்டினர். காயி, அகழி.
1: கேவல் சோட்டா சா ரஸ்தா பச்சாலியா ஆனே ஜானே கே லியே.
0: சின்னஞ்சிறிய பாதை மட்டும் வருவதற்கும் போவதற்கும் இருந்தது.
1: சாரா தின் சப் லோக் ஹாத்தி கே பாஸ் ஜுட்டே ரஹே.
0: அனைவரும் அந்த நாள் முழுவதும் யானையுடனேயே செலவழித்து கொண்டிருந்தனர்.
1: ஜப் ஷாம் ஹோனே லகி தோ சப் வாபஸ் சலே கயே.
0: மாலை பொழுது வந்ததும் அனைவரும் திரும்பி போனார்கள்.
1: கேவல் கோபு ஔர் ஜகன் வஹா ரஹ கயே.
0: கோபுவும் ஜெகனும் மட்டுமே அங்கே தங்கி விட்டார்கள்.
1: அப் தக் ஹாத்தி கா பேர் காஃபி ठीक हो गया था.
0: இதற்குள்ளாக யானையினுடைய கால் போதுமான அளவுக்கு ஆறி போய் இருந்தது.
1: ஔர் வஹ சாரோ பேரோ பர் கடே ஹோனே கி கோஷிஷ் கர் ரஹா தா.
0: அது நான்கு கால்களுடன் நிற்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தது. கோஷிஷ், முயற்சி.
1: ஜப் அந்தேரா கஹரா ஹோனே லகா தோ ஜகன் போலா.
0: இருள் சூழ ஆரம்பித்ததும் ஜஹன் கூறினான். அந்தேரா, இருள். அந்தேரா, எதிர்ச்சொல், பிரகாஷ்.
1: சல் கோபு அப் கர் சலே.
0: வா கோபு, இப்பொழுது வீட்டிற்கு செல்லலாம்.
1: நஹி மே கர் நஹி ஜாவுங்கா.
0: இல்லை, நான் வீட்டிற்கு போகவில்லை.
1: ராத் மே அப்னே இஸ் தோஸ்த் கே பாஸ் ஹி ரஹுங்கா.
0: இரவில் தன்னுடைய இந்த நண்பனுடன் தான் தங்குவேன்.
1: கோபு ஹாத்தி கோ சஹலாதே ஹுவே போலா.
0: கோபு யானையை தடவி கொடுத்து கொண்டே கூறினான்.
1: அகர் தூ யஹா ரஹேகா தோ மே பி தேரே சாத் ரஹுங்கா ஜகன் நே கஹா.
0: ஒருவேளை நீ இங்கே தங்குவதானால் நானும் உன்னுடன்

0: இருக்கிறேன் என்று ஜெகன் சொன்னான்.
1: தபி கோபுக்கு மா வகா ஆ கை.
0: அதற்குள்ளாக கோபுவினுடைய அம்மா அங்கே வந்து விட்டார்கள். மா ஆண்பால் பிதா.
1: வா கோபு கேலே கானா ஒரு லால்டன் லாய் தி.
0: அவள் கோபுவிற்காக உணவும் லாந்தல் விளக்கையும் எடுத்து கொண்டு வந்தாள்.
1: உன்னோனே படி கோஷிஷ் கி கோபு கர் சலே.
0: கோபுவை வீட்டிற்கு போக வைக்க அவள் அதிக முயற்சி செய்தாள்.
1: லேக்கின் உஸ்கி தோ ஏக் ஹி ஜித் தி மேரா ஹாத்தி அகேலா ரஹ ஜாயேகா.
0: நான் தனியாக யானையுடன் தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தான்.
1: மே உஸ்கே பாஸ் ஹி ரஹுங்கா.
0: நான் அதன் கூடவே தான் இருப்பேன் என்றான்.
1: थोड़ी देर में वह गांव चली गई.
0: சிறித நேரத்திற்கெல்லாம் அவள் கிராமத்திற்கு சென்று விட்டாள்.
1: अब फिर गोपू जगन और हाथी का बच्चा तीन लोग वहां रह गए.
0: இப்பொழுது மறுபடியும் கோபு ஜெகன் யானைக்குட்டி மூன்று பேரும் அங்கேயே தங்கிவிட்டனர்.
1: கோபு ने घास फूस और सूखी लकड़ियां बटोर कर खाई के बाहर आग जला दी.
0: கோபு புல் வைக்கோல் காய்ந்த சுள்ளிகளை சேகரித்து அகழிக்கு வெளியே நெருப்பை வைத்தான். घास फूस புல் வைக்கோல் லக்கடி பண்மை லக்கடியா.
1: फिर हाथी के पास आकर दोनों बैठ गए.
0: பிறகு யானைக்கு அருகில் வந்து இருவரும் அமர்ந்தனர்.
1: धीरे धीरे काफी रात बीत गई.
0: கொஞ்சம் கொஞ்சமாக இரவு கழிந்து கொண்டிருந்தது.
1: अब हाथी चारों पैर पर खड़ा होने लगा था.
0: இப்பொழுது யானையால் தன் நான்கு கால்களாலும் நிற்க முடிந்தது.
1: கோபு हाथी के ऊपर प्यार से हाथ फेरते हुए बोला.
0: கோபு யானைக்கு மேலே மிகவும் அன்புடன் கையை தடவி கொண்டே கூறினான்.
1: हाथी भाई कल तो तुम ठीक होकर चले जाओगे.
0: யானை யானை நாளைக்கு நீங்கள் குணமாகி போய் விடுவீர்களா?
1: பத்தா நீ தும் முஜே யாத் ரக்கோகே கி நஹி.
0: நீ என்னை ஞாபகத்தில் வைத்திருப்பாயா என்பதும் தெரியாது. யாது கருணா ஞாபகம் வைத்தல்.
1: லேக்கின் முஜே துமாரி பஹத் யாத் ஆயேகி.
0: ஆனால் எனக்கு உன்னுடைய நினைவு அதிகமாக வரும்.
1: ஹாத்தி நே உஸ்கே கந்தே பர் அப்னி சூன் ரக்தி.
0: யானை அவனுடைய தோள்பட்டையின் மீது தன்னுடைய தும்பிக்கையை வைத்தது.
1: तभी अचानक जंगल की तरफ धम धम का शोर एवं हाथियों के चिंगारने की आवाज आई.
0: அப்பொழுது திடீரென்று காட்டின் பக்கமாக காலடி ஓசையும் யானைகளுடைய பிளிரும் சத்தமும் வந்தது.
1: जगन की नींद खुल गई.
0: जगनின் தூக்கம் கலைந்து விட்டது. नींद தூக்கம்.
1: वह हाथी आ गए कहते हुए गांव की तरफ दौड़ पड़ा.
0: அந்த யானைகள் வந்துவிட்டன யானைகள் வந்துவிட்டன என்று கூறிக்கொண்டே கிராமத்தை நோக்கி ஜெகன் ஓடத் தொடங்கினான். தௌடுனா ஓடுதல்.
1: கோபு பி ஜல்தி சே கை மே கூத் கயா.
0: கோபுவும் வேகமாக அகழிக்குள் குதித்து விட்டான். கூதுனா குதித்தல்.
1: ஹாத்தி கா பச்சா பி சுந்த் உட்டாகர் சிங்காட்னே லகா.
0: யானை குட்டியும் தும்பிக்கையை தூக்கி பிளிர தொடங்கியது.
1: थोड़ी देर में हाथियों का झुंड जंगल के किनारे पर आकर खड़ा हो गया.
0: சில மணி நேரத்திற்குள் யானை கூட்டமும் காட்டினுடைய எல்லைக்குள் வந்து நின்று விட்டன.
1: கோபு ஆக்கே பாட இஹ திருஷ்ய தேக்தா ரஹா.
0: கோபு கண்களை விரித்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தல்.
1: வஹ ஜல்தி சே கை கே பஹார் ஆயா.
0: அவன் வேகமாக அகழியிலிருந்து வெளியே வந்தான்.
1: ஜிஸ் ரஸ்ஸே சே ஹாத்தி பந்தா தா உஸே கோல் தியா ஔர் உஸ்கி சூண்ட் பக்கட் கர் உஸே சோட்டே சே ரஸ்தே கே பாஸ் லே ஆயா.
0: எந்த கயிற்றினால் அதை கட்டி வைத்திருந்தானோ அதை அவிழ்த்து விட்டான். மேலும் அதனுடைய தும்பிக்கையை பிடித்து கொண்டு அந்த சின்ன பாதைக்கு பக்கத்தில் கொண்டு வந்தான். கோல்னா அவிழ்த்தல், ரசி கயிறு, கோல்னா எதிர்ச்சொல் பந்த் கர்னா.
1: ரஸ்தே பர் சல்தா ஹுவா ஹாத்தி கை கே பஹார் சலா கயா.
0: அந்த வழியிலேயே நடந்து வந்த யானை அகழிக்கு வெளிப்புறமாக சென்று விட்டது.
1: ஃபிர் அச்சானக் வஹ ருக் கயா.
0: பிறகு திடீரென்று அது நின்று விட்டது.
1: फिर घूमकर गोपू को देखने लगा.
0: பிறகு சுற்றி திரும்பி கோபுவை பார்த்தது.
1: கோபு தோட்கர் உஸ்கே பாஸ் பஹஞ்ச் கயா ஔர் உஸ்கோ பியார் சே தப்தபாயா.
0: கோபு அதற்கு பக்கத்தில் ஓடி சென்று அதை அன்புடன் வருடி கொடுத்தான். பியார் அன்பு.
1: ஹாத்தி நே அப்னே சூண்ட் உட்டாகர் உஸே தேகா ஃபிர் சல்தா ஹுவா அப்னே ஜுன் மே ஜாகர் கடா ஹோ கயா.
0: யானை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி அவனை பார்த்துவிட்டு பிறகு தன்னுடைய கூட்டத்திற்குள் நடந்து சென்று நின்று கொண்டது. சூண்ட் தும்பிக்கை.
1: एक बार फिर उसने सूंड उठाकर जैसे गोपू से विदा ली.
0: மீண்டும் ஒரு முறை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி கோபுவிடமிருந்து விடை பெற்று கொண்டது. விதாலி விடைபெறுதல்.
1: फिर हाथियों ने उसे चारों ओर से घेर लिया.
0: அதனுடைய நாலாபுரமும் மற்ற யானைகள் அதை சூழ்ந்து கொண்டன. கேர்னா சூழ்ந்து கொள்ளுதல்.
1: ஔர் ஜங்கல் கி தரஃப் சல் தியே
0: காட்டை நோக்கி நகர்ந்தன.
1: கோபு உதர் தேக்தா ரஹா.
0: கோபு அங்கேயே பார்த்து

0: கொண்டிருந்தான்.
1: உஸ்கி ஆக்கோமே ஆசு தே.
0: அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. சரி ஜெர்னா, இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் எஸ் சித்ரா அவர்கள். மாணவர் ஜரானா ஷா. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சென்கோனாவில் பதிவான மழையின் அளவு 2 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்பை விட அதிகமாய் காணப்பட்டது. சென்னை, கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 17 முதல் 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 16 தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். 16 தேதி வரை இதே வானிலை நிலவக்கூடும். 17 தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இன்று தொடங்கி இம்மாதம் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். 17 தேதியன்று இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ்.

தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30க்கு ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.

0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேராயிடும்பை தரும்.
0: அறிவிலும் வலிமையிலும் பெரியவர்களின் வழியை போற்றாமல் நடந்தால் அதுவே தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குறள் எண் 892 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
1: பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக ஆழம் போகக்கூடிய வேர் அமைப்பு இருக்கிறதுனால ஆழத்துல தண்ணீர் இருந்தாலும் அதை எடுத்து வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் பயிருக்கு கொடுக்கற வகையில இருக்கும். சீரகம்பா, கிச்சிலி சம்பா, கருடன் சம்பா இதெல்லாம் வந்து சம்பா பருவத்துல சாகுபடி செய்யலாம். இயற்கை சார்ந்த எரு, மக்கிய தொழு உரம், பசுந்தாள் உரங்கள், உயிர் உரங்கள், மண்புழு உரங்கள் எல்லாம் அடியுரமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்.
2: திரைகானத்திற்கு நிறைவாக எஸ் ஜானகியின் குரலில் உயிரே உனக்காக திரைப்படத்தில் இருந்து பாடல்கள்.

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
1: பிரகாஷ் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகானம், 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 2வது பகுதி. அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு.

0: கரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் டி யோக மீனாட்சி அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன. 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அருள் தரும் அம்பிகை எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம் கைபேசி செயலி. எழுதி வழங்கியவர் ஏ ஆர் லட்சுமணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் டிஜிட்டல் கைது உஷார் வி வீரமணி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல். ஹிமஜா சாம்ராஜ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண் உயிர் தோழி. சென்னை ஆயத்த ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி மைய தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. நேர்முகம் காண்பவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் ஜெயலலிதா அவர்கள் வழங்கும் உரை நிறைவு பகுதி. 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம். நாளை இரவு 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 7வது பகுதி. செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிமுறைகளும் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்கள் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவாக 39.1°C, குறைந்த அளவாக 28.6°C பதிவானது. ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவாக 39.9°C, குறைந்த அளவாக 29.6°C, ஈரப்பதம் 54% பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவாக 39 முதல் 40°C, குறைந்த அளவாக 28 முதல் 29°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. In women's cricket, Indian team led by Harmanpreet Kaur today recorded a historic win in one-off test against host England at the Lord's. India defeated England comfortably by 270 runs in the first ever women's test held at Lord's. Chasing a target of 457 runs, the hosts were all out for 186 in their second innings before lunch on day four. For India, Sneh Rana took 4 wickets, while Sayali Sadghare, Kranti Gaur and Deepthi Sharma bagged 2 wickets each. India had declared the second innings at 341 for 7 yesterday at the stroke of tee, giving a target of 457 runs. Wicketkeeper batter Yastika Bhatia became the first woman to score a test century at the Lord's. Defence Minister Rajnath Singh, Union Minister of Road Transport and Highways Nitin Gadkari, along with Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath, inaugurated the Lucknow-Kanpur Expressway this afternoon. The 63-kilometre, 6-lane Lucknow-Kanpur Expressway, with India's second longest elevated corridor, is also the country's first expressway built with automated and intelligent machine-guided construction technology. The expressway is designed for speeds of up to 120 km per hour and is expected to reduce travel time between Lucknow and Kanpur to just 35 to 45 minutes. Supreme Court today directed the Special Investigation Team or SIT constituted by the UP government to submit a status report on alleged misappropriation of donations in Ram Janmabhoomi Temple. The court also issued notice to the Union Government, the UP Government and the Sri Ram Janmabhoomi Teerth Kshetra Trust on petitions seeking a CBI probe into alleged embezzlement of donations meant for the Ayodhya Ram Mandir. A bench headed by Chief Justice of India Surya Kant and Justices Joy Malia Bagchi and V. Mohan heard the petitions. The Supreme Court today stayed a Madras High Court order which directed the Tamil Nadu government to ensure that no cow or calf is slaughtered in the state. A bench of Justices Vikram Nath and Sandeep Mehta passed the order while hearing a plea filed by the state government challenging a May 27 order of the High Court. India's total exports during April to June this year is estimated

தண்ணீரில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள வானதி விரும்புகிறார். அப்போது தொலைவிலே ஓடத்திலே குந்தவையும் வந்தியத்தேவனும் வந்து கொண்டிருப்பதை கவனித்து, எப்படியாவது தனக்கு இவ்வளவு ஆதரவளித்த குந்தவையிடம் சொல்லிக்கொள்ளாமல் தன்னை மாய்த்துக் கொள்வது சரியாக இருக்காதே என்று நினைத்தபோது, எப்படி குந்தவை தேவி தன் உயிரை மாய்த்து கொள்ள அனுமதிப்பார் என்று எண்ணிய போது திடீரென்று வானதிக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. வானதியின் மனோரதம் நிறைவேறியது. அவள் தண்ணீரிலேதான் மயக்கம் போட்டு விழுந்தாள். கொதித்து கொண்டிருந்த உடம்பு இனிதாக குளிர்ந்தது, இதயம் குளிர்ந்தது. கீழே கீழே கீழே போய்க் கொண்டிருந்தாள். எத்தனை தூரம், எத்தனை காலம் போனாள் என்று சொல்ல முடியாது. சில வினாடி நேரமாகவும் இருக்கலாம், நீண்ட பல யுகங்களாகவும் இருக்கலாம். ஆம், கடலின் அடியில் உள்ள அற்புத லோகத்துக்கு அவள் வந்துவிட்டாள்.

0: நாகலோகம் என்பது இதுதான் போலும்.
1: ஆஹா,
0: எத்தனை அழகிய மாளிகைகள், எத்தனை அடுக்கு மெத்தைகள், முடிவில்லாமல் சிகரம் எங்கே இருக்கிறதென்று தெரியாமல் அல்லவா இந்த மாளிகைகள் உயர்ந்து விளங்குகின்றன. இங்கு உள்ள வெளிச்சம் எதனால் இவ்வளவு குளிர்ந்து மனோரம்யமாக இருக்கிறது? தண்ணீருக்குள் புகுந்து வருவதால் ஒளிக்கிரணங்களும் குளிர்ந்திருக்கின்றன போலும். ஒளி எங்கிருந்து வருகிறது? மாளிகை சுவர்களிலிருந்தே வருகிறது போலிருக்கிறது. ஆம், அதில் வியப்பில்லைதான். தங்கத்தினாலும் முத்துக்களாலும் வைர வைடூரியங்களினாலும் நாக சர்ப்பங்களின் சிரோரத்னங்களினாலுமான விசித்திர மாட மாளிகைகள் குளிர்ந்த வெளிச்சத்தை பரப்புவது இயல்புதானே. அதோ கூட்டமாக வருகிறவர்கள் யார்? அவர்களுடைய தேகங்கள் எப்படி காந்திமயமாயிருக்கின்றன! முகங்களிலேதான் என்ன தேஜஸ்! இவர்களெல்லாம் தேவலோகத்து ஸ்திரீ புருஷர்களைப் போல அல்லவா தோற்றமளிக்கிறார்கள்?
2: நாம் வந்திருப்பது ஒருவேளை நாகலோகம் இல்லையோ, தேவலோகத்துக்கு வந்துவிட்டோமோ?
0: பிறகு கனவுக்குள் ஒரு கனவைப் போல சில நிகழ்ச்சிகள் அதிவேகமாக நடந்தேறின. சிங்கார அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்த மணிமண்டபம் ஒன்றுக்கு வானதியை அவர்கள் அழைத்துச் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் பொன்னியின் செல்வர் தமது பொன்முகத்தில் புன்னகை பொலிய நின்று வானதியை வரவேற்றார். தேவதுந்துபிகள் முழங்க, மணிகளும் மலர்களும் பொழிய, மங்கள கோஷங்கள் ஒலிக்க, இளவரசரும் வானதியும் மாலை மாற்றி திருமணம் புரிந்து கொண்டார்கள். அந்த ஆனந்தத்தின் மிகுதியை தாங்க முடியாமல் வானதி மூர்ச்சியாகி விழுந்தாள். வெகுநேரம் நினைவின்றி கிடந்த பிறகு இரு கரங்கள் அவளை தூக்கி எடுத்தன. அந்த கரங்கள் பொன்னியின் செல்வருடைய திருக்கரங்கள் என்று முதலில் வானதி கருதினாள். அவர் தன்னை தூக்கி எடுத்து வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டு மூர்ச்சை தெளிவிக்கிறார் என்று எண்ணினாள். ஆனால் கைகளிலே வளையல் தட்டுப்பட்டதும் சிறிது ஐயம் உதித்தது.
2: ஏய் வானதி, வானதி, இப்படி செய்து விட்டாயே
0: என்ற குரலும் பெண் குரலாக ஒலித்தது. மிக மிக பிரயத்தனம் செய்து வானதி சிறிதளவு கண்ணிமைகளை திறந்து பார்த்தாள். குந்தவையின் முகம் அவள் கண்ணில் பட்டது.
3: அக்கா, அக்கா, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருந்தீர்களா? தங்களை காணவில்லையே
0: என்று வானதியின் வாய் முணுமுணுத்தது. வானதி மீண்டும் ஒருமுறை நினைவற்ற நிலையை அடைந்தாள். அவளுடைய கண்களும் மூடிக்கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வரத் தொடங்கியது. நாகலோகத்திலோ தேவலோகத்திலோ தான் இளவரசரை மணந்தது வெறும் பிரமை என்பதை உணர்ந்தாள். இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும், அதன் பேரில் தான் ஓடைக்கரையில் வந்து நின்றதையும், தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் நினைவுபடுத்தி கொண்டாள். இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை அளித்தன. நெஞ்சில் சுருக்கென்று ஈட்டி பாய்வது போன்ற வலியையும் அளித்தன. கண்களை திறக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. தன்னை தண்ணீரிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாராக இருக்கும்? இளைய பிராட்டியாகத்தான் இருக்க வேண்டும். சற்று தூரத்தில் படகில் வந்து கொண்டிருந்த குந்தவை தேவியாகத்தான் இருக்க வேண்டும். தன்னை எதற்காக அவர் காப்பாற்றியிருக்க வேண்டும்? ஒரேடியாக முழுகி தொலைந்து போகும்படி விட்டிருக்க கூடாதா? கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்தவுடனே,
3: என்னை காப்பாற்றினீர்கள்
0: என்று இளைய பிராட்டியுடன் சண்டை பிடிக்க வேண்டும். தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவுதானா? இதோ இளைய பிராட்டி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாரிடம் சொல்லுகிறார்? கேட்கலாம். மயக்கத்தில் ஏதோ பிதற்றுகிறாள். இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம். நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால், இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் போயிருந்தால், அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது. நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய்ப்போயிருக்கும். இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும். தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி வாழ்க்கையில் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருந்திருக்கும். ஆஹா,
2: இது யார் நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்துடன் பேசுகிறது?
0: ஆம், அந்த வாலிபர்தான். குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாற்றங்கரையிலும் பார்த்த அந்த வீர வாலிபர்தான். இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியையும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்னும் இவர்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகிறார்கள்? கேட்கலாம். கண்ணை திறக்க முடியாவிட்டாலும் காது நன்றாய் கேட்கிறதல்லவா?
2: இது என்ன, இவ்வளவு நெஞ்சிறக்கம் இல்லாமல் பேசுகிறீர்? ஆண் பிள்ளைகளின் மனதே கல்மனதாகத்தான் இருக்குமோ
0: என்றது இளைய பிராட்டியின் குரல். அப்படி கல் நெஞ்சன் என்று தீர்ப்பு கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன்?
2: இந்த பெண் இறந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே, அது போதாதா?
0: எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா? இவள் பிதற்றிய வார்த்தைகளை தாங்கள் கேட்டீர்களா?
2: உம்முடைய செவிகளில் என்ன விழுந்தது?
0: இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதேதோ சொன்னதாக காதில் விழுந்தது.
2: ஆம், நினைவு தெரியாத மயக்கத்திலே கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது.

0: இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேரூன்றி இருக்கிறது. அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல, அதனால் துன்பமும் ஏமாற்றமும் தான் ஏற்படும். ஏன் அவ்வாறு சொல்கிறீர்? இவளை காட்டிலும் இளவரசருக்கு ஏற்ற உயர்குலப் பெண் வேறு யார்? புராதனமான கொடும்பாளூர் வீரவம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா?
1: நன்றாய் தெரியும். நான் நினைப்பது ஒன்று, தாங்கள் சொல்வது இன்னொன்று. இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாயிருந்தால் என்ன, இவள் மனத்தில் உள்ள சபலம் நிறைவேறப் போவதில்லை.
0: கட்டாயம் நிறைவேறியே தீரும். இது இவள் மனத்தில் உள்ள சபலம் அன்று, என்னுடைய மனோரதம், நான் செய்திருக்கும் தீர்மானம்.
1: தங்கள் தீர்மானமாயினும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது.
0: ஏன் மீண்டும் அவ்விதம் சொல்லுகிறீர்? இளவரசர் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் இருக்கிறார் என்று சற்று முன் நீர் கூறியது உண்மைதானே?
1: ஆஹா, இது என்ன இன்பமான செய்தி!
0: இளவரசர் பத்திரமாய் இருக்கிறாரா? நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறாரா? இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருக்கின்றனவே. ஓடை நீரில் மூழ்கி சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று! இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்தது.
2: ஆனால் ஐயோ, இது என்ன? மேலே இவர் சொல்லும் செய்தி செவியில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கிறதே.
1: அம்மணே, இளவரசர் பத்திரமாயிருக்கிறார் என்பது உண்மைதான். அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம்? இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன்.
0: நீர் எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல், என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன்.
1: இளவரசி, அத்தகையவன் நானும் ஒருவன் இருக்கிறேன்.
0: பின்னர் எனக்கு என்ன குறைவு? என்னுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்ன தடை? பழுவேட்டரையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன?
1: அது எனக்கு தெரியாது. தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வேறு எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார். அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை. என் கண் முன்னால் இலங்கை மணிமகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார். ஆயினும் தங்கள் வற்புறுத்தலினால் ராஜ்யம் ஆளுவதற்கு கூட சம்மதிப்பார்.
0: ஆனால் இந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்லுகிறீர்? அவ்விதம் என் அருமை தோழியை நிராகரிப்பதற்கு அவன் இவளிடம் என்ன குறையை கண்டான்? நீர்தான் என்ன கண்டீர்?
1: அம்மணி, நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை. கண்டாலும் நம்ப மாட்டேன். இளைய பிராட்டி அரண்மனையில் பணி செய்யும் எல்லோரிலும் கீழான செடி பெண்ணும் எனக்கு தேவகன்னிகைதான். இளைய பிராட்டியின் தோட்டத்தில் வாழும் முயற்குட்டி என் கண்களுக்கு தேவேந்திரனுடைய ஐராவதத்துக்கும் மேலானதாக தோன்றும். இளவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை. ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா?
0: ஐயோ, எவ்வளவு கொடுமையான வார்த்தைகள்! இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார்? வானர்குலத்து வீரரே, தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறேன்?
1: அவதூறு ஒன்றுமில்லை அம்மணி, உண்மையைத்தான் கூறுகிறேன். கண்ணால் கண்டு காதினால் கேட்டதை சொல்லுகிறேன்.
0: மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சுழற்காற்று அடிச்ச சமயம் அருள்மொழிவர்மர் கடல்ல குதிச்சிட்டாருன்னு பார்த்திபேந்திரன் சொன்னதுமே, வீராதி வீரரான பெரிய பழுவேட்டரையர் சுழற்காற்றினால வேரோட பறிக்கப்பட்ட நெடுமரத்தை போல தரையில விழுந்து நினைவிழுந்ததை பார்த்தோம். இப்படி இருக்க வானதிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் தாக்கம் நல்லாவே புரியுது. செய்தியின் முற்பகுதியை கேட்டதுமே பெரியவர் அவசரப்பட்டுட்டார். பிற்பகுதியை கேட்டப்புறம் கொஞ்சம் தெளிவு பிறந்துட்டது. பாவம் வானதி, இந்த செய்தியின் முற்பகுதி முடிவை தேடிக்க தூண்டிடுச்சு. இந்த முடிவுக்கான விளக்கம், தான் விழற ஓடை தன்னை அரிசிலாற்றிலே சேர்க்கும், அரிசிலாறு கடலில சங்கமமாகும், அந்த கடல்ல தான் பொன்னியின் செல்வர் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கார். நேர்களே, நாவல் ஆசிரியர் கல்கியின் இளமை காலத்தில் நேர்ந்த ஜலகண்டம் அவர் மனத்தில் ஏற்படுத்தியிருந்த தாக்கம் பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதையொட்டின வர்ணனைகள் நம்ம இதுவரை கண்டிராத ஆழத்திற்கு இழுத்து விடுகின்றன. சிறு வயதினருக்கான விளையாட்டுகளில் ஒன்று, தூங்குறானா தூங்குறது போல பாசாங்கு பண்றானான்னு கண்டுபிடிப்பது. அசந்து தூங்கினா இடது கால் மட்டும் லேசா அசையும்னு சொல்லுவாங்க. விவகாரமான பையன் மாட்டிக்க மாட்டான். இங்கே அதே உத்தி. நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும் என்கிறான் வந்தியத்தேவன். கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு திரும்பிக்கிட்டு இருக்கு வானதிக்கு.

0: இன்னும் இவர்கள் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் கேட்கலாம். கண்ணத்தான் திறக்க முடியல, காது நல்லா கேட்குது. நல்லது. சூரிய நாராயண வந்தனம் என்ற பகுதியில் விண்ணிலிருந்து விழுந்த நீர் எவ்விதம் கடைசியாக கடலை சென்று அடையுமோ அவ்விதம் எந்தெந்த தேவர்களை குறித்து வணங்கினாலும் அது இறுதியில் கேசவன் என்னும் ஸ்ரீமன் நாராயணனையே சென்று அடையுது என்ற கருத்தை இந்த பகுதியில் அமைச்சிருக்கார் ஆசிரியர். சர்ப்பம் என்கிற சொல்லுக்கு பொருள் வளைஞ்சு வளைஞ்சு ஊறுவது, பாம்புகளை குறிக்கிற சொல். இவற்றிலே நாகங்கள், அவை வைத்திருக்கும் மணிகள், அவற்றின் ஒளி, இப்படி பல தொன்ம கருத்துகள் புராணங்களில் பார்க்கலாம். எல்லா நாகங்களும் சர்ப்பங்கள், ஆனால் எல்லா சர்ப்பங்களையும் நாகங்கள்னு கொள்ள முடியாது. சிரோ ரத்னங்கள், பாம்பு தலைமணிகள் கற்பனை தான். பிரயத்தனம், பெருமுயற்சி. மயக்கத்தில் இருந்து விடுபட்டு கண்ணிமைகளை திறக்கவே பெருமுயற்சி தேவைப்படுது வானதிக்கு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சரம்சரமாக தொடுத்து அதே சமயம் குந்தவைக்கும் உபகை தந்து பேச வந்தியத்தேவனுக்கு சொல்லித்தரணுமா என்ன? பாருங்களேன், இளைய பிராட்டியின் தோட்டத்து முயல் குட்டி தேவலோகத்து யானையை விட சிறப்பானதான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் குரலில் ஒலிக்கிறது.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மூணு காலேஜ்லயும்
2: கவலைப்படாத,
1: ஃபீஸ் பாரு.
3: எப்படி இருக்கப்பா?
1: என்னாச்சு?
2: ஃபீஸோட டென்ஷன்.
3: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு.
4: சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்?
5: ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியா தொடங்குங்க, பைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஒப்பிடுகையில் மாணவர் சேர்க்கை 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரிய வந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்றார்.

0: அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு செய்தார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தாவேக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாபக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்துப் போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து எதிர் திசையில் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானதில் 5 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சுமார் 40-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தற்போது 23 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் இரு பேருந்துகளிலும் சிக்கிய பயணிகளை மீட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பழி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் தேசிய இளையோர் தன்னார்வலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மை பாரத் துணை இயக்குநர் திரு சரவணன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளையோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தன்னார்வலர்களுக்கான 2 கட்ட அறிமுக பயிற்சி நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார்.
2: கடந்த 6 நாட்களாக நடைபெற்ற மை பாரத் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாமில் இளைஞர் மேம்பாடு, ஆளுமை திறன், சமூக முன்னேற்றம், பேரிடர் மேலாண்மை, இளைஞர் தலைமைத்துவம், தகவல் தொடர்பு திறன், அரசு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் நிபுணர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தன்னார்வலர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள மை பாரத் திட்டங்களை மற்றும் அரசு திட்டங்களை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கொண்டு செல்லும் பாலமாக செயல்படுகிறார்கள். மேலும் இவர்கள் சமூக சிந்தனை மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புணர்வு, இரத்ததான முகாம்கள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகளை அரசுடன் இணைந்து பொதுமக்களை கொண்டு செல்ல அனைத்து பயிற்சிகளும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டது.
0: லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஐஜி திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை

0: பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கான கடனுதவிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். தேனி மாவட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி தற்காலிகமாக அல்லிநகரம் நகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் செயல்பட உள்ளதாகவும் மாணவர் சேர்க்கை வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருகே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.70 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து நாளை தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக எமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. சனூஜா வெகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ் சந்த் உட்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
4: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
3: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
4: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
3: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
4: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
3: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. SP பாலசுப்ரமணியம் குரலில் அபூர்வ சகோதரர்கள் படப்பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் என் தங்கை கல்யாணி திரைப்பட பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை இல்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆகியோர் பங்கேற்று போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டிஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும் பொழுது மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும், ஏதாவது பிரச்சினைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும், தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது, தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும், நோ கரப்ஷன் நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ₹17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் சமையலறை கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார்.

0: இருந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உழலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்டம் முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக அனைத்து துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் முகாமில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்டார்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு கூறினார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படையினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட பணிகளிலும் தேசிய மாணவர் படையினர் சிறப்பாக பணியாற்றி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் எழுந்துள்ள சுகாதார சவால்களுக்கு இந்தியா தீர்வு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். குறைந்த செலவில் உயரிய தரத்திலான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள அவர் அந்நாட்டு துணை அதிபர் திரு கார்லஸ் குப்ரோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி முதலீடுகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுத்துறை வங்கி அதிகாரிகளை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் மேலாண் இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்.

முதலீடுகளை ஈர்ப்பதற்கு புதுமையான திட்டங்களை செயல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று லக்னோவில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து சாலை பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சாலை மேம்பாட்டு பணிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து லக்னோ கான்பூர் இடையேயான அதிவிரைவு சாலையை திரு நிதின் கட்கரி திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பசுமை எரிசக்தி பயன்பாடு என்பது தொலைநோக்கு திட்டத்திலிருந்து செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பிம்மசாணி உள்பட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். மேற்காசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி கடந்த மாதம் 7.29% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால், நாட்டின் ஏற்றுமதி இந்த காலகட்டத்தில் 15.5% அதிகரித்துள்ளதாக கூறினார். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 11.37% அதிகமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆவணங்கள் மற்றும் மின்னணு பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நியூசிலாந்து அமைச்சர் திரு மார்க் பீட்டர்சன் தலைமையிலான குழுவினர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கு இடையேயான நாடாளுமன்ற செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நமது நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகள் குறித்தும் மரபுகள் குறித்தும் நியூசிலாந்து குழுவினரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். விமான கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார். இந்த விதிகள் 30 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளின் நகலை 2 வார காலத்திற்குள் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். தில்லியில் கட்டுமான பணிகள் காரணமாக ஏற்படும் காற்று மாசை கண்காணிப்பதற்கான இணையதள சேவையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இந்த சேவை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா பேசுகையில், கட்டுமான பணிகளால் ஏற்படும் காற்று மாசை தடுப்பதற்கு இந்த சேவை உதவிடும் என்றார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான அவசர சட்டம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். இன்று சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென இணையதள சேவை ஒன்றும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் செயல்படும் 7000-க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு இந்த அவசர சட்டம் பொருந்தும் என்றும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளின் கட்டண விவரங்களையும் தனியார் பள்ளிகள் இந்த இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் விவாதிக்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி தலைமை நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் தில்லிக்கு சென்று இதுகுறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டிய திரு டி கே சிவக்குமார், தற்போது இதற்கான பணிகளை தாம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும்

0: கட்டுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. டோக்கியோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு கொள்கை குறித்த பேச்சுகளின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும், 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இன்று இந்தியா 84-30 என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இலங்கை முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ரன் எடுத்துள்ளது. செனுஜா வகுணகோடா இரட்டை சதம் அடித்து 203 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு தேசிய மாணவர் படையினரும் பங்களித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 104 விமான நிலையங்களில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 10 நொடி. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. மத்திய அரசு வேளாண் கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தில் 2025-2026 நிதியாண்டில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு 20.98 கோடி கடன் வழங்கப்பட்டது. இதை மேலும் 6 மாதங்களுக்கு, அதாவது 30/9/2026 வரை நீட்டிப்பு செய்து 2026-2027 ஆண்டிற்கு 50 கோடி ரூபாய் நிதி இலக்கீடு பெறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ரூபாய் 2 கோடி வரையிலான கடனுக்கு 9% வட்டியில் 7 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 3% வட்டி குறைப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கடன் உத்தரவாத திட்டத்தில் ரூபாய் 2 கோடி வரை பிணையக்கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் தொழில் முனைவோர்கள், அரவை ஆலை உரிமையாளர்கள், உணவு பதப்படுத்துவோர்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பயன்பெறலாம். அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை திட்டங்களான மின்னணு வணிக மையங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், சிப்பம் கட்டும் கூடங்கள், பழம் பழுக்க வைக்கும் கூடங்கள், முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், ட்ரோன் தெளிப்பான்கள், இயற்கை வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு மையங்கள், நெல், நிலக்கடலை, கரும்பு அறுவடை இயந்திரங்கள் போன்றவை வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் http://agriinfra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தாங்கள் விரும்பும் வங்கிக் கிளைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை அறிய வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது வேளாண்மை துணை இயக்குநர், இணைப்பதிவாளர், பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளரை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு வேளாண்மை அலுவலர் செங்கல்பட்டு அவர்களின் 9080640333 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சி

0: இருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கரவை மாடு மற்றும் செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறவும். ஆஸ்பிட்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடுங்கள். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இது நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லியுடன் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவுப்பூச்சி தாக்க வாய்ப்பிருக்கிறது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் பிரன்பாஸ் 2 மில்லி நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் பிப்ரோனில் 2 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 7:30.
1: உழவர் உலகம். அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி.
2: என்னைக்குதான் நம்ம பேச்ச கேட்டிருக்காங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
3: எப்பளே வள்ளி, என்ன உனக்கு நீயே பேசிக்கிட்டு போற?
2: நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லைனா இப்படிதான் நடக்கும் செல்வி.
3: ஏன், உன் வார்த்தைய யாரு மதிக்கல?
2: வேற யாரு, என் மச்சான் தான்.
3: சும்மாவாச்சும் 6 முகத்து மேல பழிய போடாத. அந்த தம்பி எந்த செயலையும் 1 முறைக்கு 4 முறை யோசிச்சு செய்யற ஆளு.
2: யோசிச்சு என்ன பையனு, எந்த செயலாக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியுமான்னு நினைக்கணும்ல.
3: அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா?
2: செல்வி, நாங்கள் இப்போ முழுக்க முழுக்க இயற்கை எரு, இயற்கை பூச்சி விரட்டின்னு கழனியில் இயற்கை விவசாயம் தானே செஞ்சுக்கிட்டு வரோம்.
3: அதுதான் தெரியுமே.
2: கழனியில் அறுப்பு முடிஞ்சதும் அடுத்த பயிராக பாரம்பரிய நெல் போடலாம்னு முடிவு செஞ்சுருக்காரு.
3: இது நல்ல முடிவு தானே?
2: முடிவு கேட்க நல்லதான் இருக்கு, ஆனால் அதுக்கான சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிறவும் முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கோம்ல.
3: வள்ளி, உங்கள் மச்சான் தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்காரு, நீ தான் குழப்பத்தில் இருக்க.
2: நானா?
3: ஆமாம் வள்ளி. அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு பற்றின விவரங்களை திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. நீ முத இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
4: அங்கக வேளாண்மை முக்கியமாக வந்து எதனாலெல்லாம் நம்ம செய்யணும், அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் சுற்றுப்புற சூழல் பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்கு முக்கியமாக உதவி செய்து, விளைவிக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஊட்டச்சத்து மிக்கதாகவும் தரமானதாகவும் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுகிறது. பூச்சி நோய் தாக்குதலை வந்து தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது. இதை மாதிரிலாம் நம்ம இயற்கை விவசாயம் அல்ல அங்கக பொருட்களை கொண்டு நம்ம அங்கக வேளாண்மை முறை

பின்பற்றும் போது நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இன்றைய காலகட்டங்களில் வந்து அங்கக வேளாண்மை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகின்றது. இப்போ இதில் வந்து பாரம்பரிய ரகங்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, நெல் இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு பயிராகும். அதில் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயிர் செய்யப்பட்டு வந்திருக்கின்றது. பசுமை புரட்சிங்கிறது ஒரு இன்றியமையாததாக இருந்தது. அதற்காக வந்து பார்த்தோம்னா உயர் விளைச்சல் ரகங்களை வந்து பயிர் இனப்பெருக்கத்தின் மூலமாக ஆராய்ச்சிகளின் வாயிலாக அறிமுகப்படுத்தியும் அதுக்கப்புறமா புதிய புதிய ரகங்களை கண்டுபிடித்தும் நிறைய வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதுனால வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா புதிய நெல் ரகங்களை வந்து நம்ம விவசாயிகள் வந்து பயிரிட்டாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு நிறைய மகசூல் பண்புகள் அதிகரித்து அதனால் வந்து உற்பத்தி வந்து அதிகரித்தது. உயர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகையோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம இந்த உயர் விளைச்சல் ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தினோம். இப்போ ஆனால் வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே ஒரு ஆயிரக்கணக்கான நெல் ரகங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்தது. ஆனால் அதோட சாகுபடி பரப்பளவு வந்து பெரிதளவில் குறைந்து போயிட்டது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய ரகங்களை வந்து விவசாயிகள் வந்து குறைந்த இடத்துல மட்டும்தான் சாகுபடி செஞ்சு வராங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கன்சூமர் அவேர்னஸ்னால வந்து விவசாயிகள் வந்து திரும்பவும் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா இது வந்து எல்லா பருவத்துக்குமே ஏற்ற வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக அதிகப்படியான ஏரியாவில் சாகுபடி செய்கிறது வந்து சம்பா பருவம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குறுவை, கார், அப்புறம் வந்து நவரை பருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சம்பா பருவத்தில் வந்து முக்கியமாக வந்து மத்திய கால ரகங்கள் அல்லது நீண்டகால ரகங்கள் பண்ணுவாங்க. கார் பருவத்திலையும் குறுவை பருவத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்கள் வந்து விவசாயிகள் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லையும் அந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பயிரிடப்படக்கூடிய வகையில் வேற வேற வந்து உங்களுக்கு நாட்கள் நீண்ட நாட்கள் நெல் ரகங்கள் இருக்குது, அதே மாதிரி குறுகிய கால நெல் ரகங்கள் இருக்குது, மத்திய கால நெல் ரகங்கள் இருக்குது. அதை வந்து விவசாயிகள் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நெல் ரகங்களை தேர்வு செய்து அந்தந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து பயிரிடணும். இதில் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா ஒளி அளவு அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து சில நேரம் வந்து பூக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆற்றல் வாய்ந்தது ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதற்கான ஒளி அளவு குறிப்பிட்ட அளவு இருக்கும்போது அது பூத்து அதுக்கான வந்து அறுவடைக்கு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். இல்லாட்டினா அது வந்து அப்படியே பூக்காமலே அந்த இது வந்து நெல் வந்து அப்படி அந்த அது மாதிரியே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுக்கனால விவசாயிகள் வந்து அந்த காலகட்டங்களுக்கு என்ன ரகங்கள் பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க தேர்வு செய்து அதை வந்து சாகுபடி செய்யணும். நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தோன்னு சொன்னாக்கன்னா நம்ம எளிதாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இந்த குறுகிய கால நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஒரு பூங்கார், சித்திரைக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருவத்தையும் சேர்த்தே வந்து அதில் வந்து இணைத்து காரண பெயர்களை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மத்திய கால நெல் ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கன்னா சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, கருடன் சம்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்பா பருவத்தில் சாகுபடி செய்யலாம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம் இதெல்லாம் வந்து நீண்ட கால வயதுடையதாகவும் இருக்குது. இந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம சம்பா பருவத்தில் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யலாம். இப்போ வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம், இது வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்த நெல் ரகங்களில் வந்து முக்கியமானதாக வந்து கருதப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி போன்ற நெல் ரகங்கள் வந்து பெரிதும் விரும்பப்படுறதுனால இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வலிமை மற்றும் உடல் எடை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததுனால இளைஞர்களுக்கு வந்து வந்து பரிந்துரைக்கப்படுற ஒரு ரகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னாக்கா வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி, செரிமானத்தை அதிகரிக்கும் சக்தி, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு சர்க்கரை உயர்த்தல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. அது மேலே பார்த்தீங்கன்னா இதில் அதிக புரதச்சத்து இருக்குது, ஆற்றல் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, இது மாதிரி நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. 150 நாள் 60 நாளில் வரக்கூடியது சம்பா பருவத்தில் வந்து சாகுபடி செய்யலாம். கருப்பு கோணி பார்த்தோம்னாக்கா இந்த சிவகங்கை மாவட்டத்தை வந்து ஒரு பிறப்பிடமாக கொண்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 150 நாள்லேருந்து 70 நாளில் வரக்கூடியது. இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து சர்க்கரை உயர்த்தல் குறியீடு வந்து குறைந்த அளவில் இருக்குது, அதிக புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, துத்தநாதக சத்து இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னா குள்ளக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் சொல்லலாம். இது வந்து கார் பருவம் குறுவை பருவத்துக்கு சாகுபடி செய்யற்ற குறுகிய கால வயதுடைய ரகம். இதில் வந்து துத்தநாக சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குகிற ஆற்றல் இருக்குது, உடலுக்கு வந்து புத்துணர்வும் வலிவும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நெல் ரகங்கள் வந்து சொல்லலாம். கருங்குருவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நெல் ரகத்தில் பார்த்தோம்னாக்கா ஆயுர்வேத மருத்துவர்களில் வந்து யானைக்கால் நோய்க்கே இதை வந்து ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து சர்க்கரை உயர்த்தல் குறியீடு கம்மி இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து பயன்படுத்துறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. நவரா இந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதச்சத்து, கொழுப்பு சத்து, பொட்டாசியம் சத்து இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஒரு ஏற்ற ஒரு நெல் ரகமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம

மருத்துவ குணங்கள் வாய்ந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா பூங்கார், காட்டியானம், ஆற்காடு கிச்சிலி, கூம்பாளை, கருடன் சம்பா, இலுப்பை பூ சம்பா, இப்படி எண்ணற்ற ரகங்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு சிறப்பான பண்புகள் இருக்குது. இந்த காட்டியானம் அப்படிங்கிற நெல் ரகம் பார்த்தீங்கன்னாக்கா 180 நாள் வரக்கூடியது, புற்றுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும், இருதய நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய வந்து ஆற்றலும் வந்து இருக்கிறதாக வந்து பதிவு செய்திருக்காங்க. அதே மாதிரி 60 குருவை பூங்கார் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதே மாதிரி பயன்படுத்தலாம், நல்லா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாகவும் இருக்குது. இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள்லேயே நிறைய ரகங்கள் வந்து விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. இதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வறட்சி வெள்ள பாதிப்பெல்லாம் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில ரகங்களை பற்றி சொல்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறட்சி பாதிப்பு வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்படும்னு சொன்னாக்கன்னா நேரடியாக நெல் விவசாயம் செய்யக்கூடிய மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம், சிவகங்கை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி பகுதிகளையும், புதுக்கோட்டை மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பு செய்வாங்க. இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு மானாவாரி விவசாயம் அப்படிங்கும்போது அந்த இடத்துலலாம் வந்து அதிகப்படியான வறட்சி பாதிப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நெல் ரகங்களில் முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்லணும்னா புழுதிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருமனான சிவப்பு அரிசி உடையது, மானாவரியில் நேரடி விதைப்புக்கு ஒரு ஏற்ற ரகம். ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில எல்லாம் புழுதியிலே விதைக்கிறதுனால தான் இது வந்து புழுதிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடிய ரகமாக இருக்குது. இதை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நொறுங்கன், 110, கல்லுருண்டைக்கார், சித்திரைக்கார் இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால, இது முக்கியமாக வறட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளெல்லாம் ஒரு குறுகிய கால வயதுடைய ஒரு பாரம்பரிய ரகங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து முக்கியமாக இவங்க வந்து வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்த்து அந்த நேரத்தில் நேரடி விதைப்பு செய்வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால ரகங்களாக இருந்ததுனாக்கா ஒரு வறட்சி பாதிப்பை தாங்கி வர முடியாது. அதனால் குறுகிய கால ரகங்களாக இருந்தால் எளிதில் வந்து அந்த வறட்சி பாதிப்பை தாங்கி உங்களுக்கு ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் இந்த நிறைய குறுகிய கால பாரம்பரிய நெல் ரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வறட்சி பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து விவசாயிகள் சாகுபடி செய்திருக்காங்க. இதில் என்னென்னா எல்லாத்துலேயுமே இந்த வறட்சி பாதிப்பு இருக்கக்கூடிய நெல் ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் அமைப்பு வந்து முக்கியமாக பார்க்கலாம். வேர் அமைப்பு வந்து உண்டு உங்களுக்கு யூஸ்வலாகவே நெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-30 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து அந்த வேர் அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ஆழம் போகக்கூடிய வேர் அமைப்பு, அதிக பரப்பளவில் இருக்கக்கூடிய வேர் அமைப்பு இருக்கிறதுனால எளிதில் ஆழத்தில் தண்ணீர் இருந்தாலும் அதை எடுத்து வறட்சியை தாங்கக்கூடிய ஆற்றல் பயிருக்கு கொடுக்குற வகையில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெல் ரகமாக இருக்கிறதுனால இதில் வறட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் வந்து பயன்படுத்த இது பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட வைக்கோலும் வந்து உங்களுக்கு தரமானதாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தாள் வந்து நீளம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வைக்கோல் வந்து கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கலர் ஒரு பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. காலா நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம், அதே மாதிரி கலர்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலர் ஒரு பாதிப்பை தாங்கி வளர்னாலேயே அது வந்து கலர்பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 நாளில் வந்து உங்களுக்கு நவரை பருவத்தில் வந்து சாகுபடி செய்யலாம். அதிக தண்ணீர் தேக்கம் இருந்ததுன்னா அதுக்கு தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரவை பாண்டி, பிச்சாவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகங்கள்லாம் வந்து இருக்குது. இது வந்து இந்த வெள்ள பாதிப்பையே வந்து தாங்கி வளரக்கூடிய, அது மாதிரி காட்டியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகமும் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் வந்து அதிக உயரம் வரும், அதாவது 30 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேக்கி நின்னாக்க கூட அதை கூட வந்து உங்களுக்கு ஒரு 15-30 நாள் வரைக்கும் தாங்கி அதுக்கப்புறமா ஒரு மகசூல் தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நெல் ரகங்களா இது வந்தெல்லாம் இருக்கு. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து உயர்தர உணவு வகைகள் செய்வதற்கும் வந்து ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நெல் ரகங்களும் இருக்கு. நமக்கே நல்லா தெரியும் இந்த சீரக சம்பா, ஆற்காடு கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நெல் ரகங்கள் நம்ம கேட்டிருப்போம். இதில் வந்து நம்ம வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நல்ல நெல் ரகங்களும் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இன்னுமே நம்ம வந்து பிரியாணி போன்ற உணவு வகைகளுக்கு சீரக சம்பா, கிச்சிலி சம்பா, தங்க சம்பா, அந்த மாதிரி வந்து தூய மல்லி போன்ற ரகங்களை வந்து இன்னுமே நம்ம வந்து விரும்பி சாகுபடி செய்கிறோம். இதில் சீரக சம்பா வந்து அதிக பரப்பளவில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது வந்து 125-130 நாளில் சாகுபடி செய்யலாம். மிகச்சன்ன அரிசி இருக்கும், நல்ல ஒரு வாசனை பண்பும் இருக்கிறதுனால இது உயர்தன உணவு வகைகளுக்கு வந்து இந்த சீரக சம்பா பரிந்துரைக்கப்படுது. இதில் வந்து நிறைய வந்து மருத்துவ குணங்களும் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கலர் உவர் பாதிப்பு, களிமண் பாங்கானது, வறட்சி தாங்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே இந்த சீரக சம்பாவில் இருக்குது. அந்த மாதிரி தூய மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொன்னாலே இது நல்ல நல்ல வெள்ளை நிறத்தில் மல்லிகை பூ மாதிரி நல்ல வெள்ளை வெளியே இருக்குமா சமைத்த சாதம். இதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி நேரடி நெல் விதைப்புக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு உயர்தர உணவு வகைகளுக்கு ஏற்ற நெல் ரகங்களும் வந்து வழக்கத்தில் வந்து சாகுபடியில் இருக்குது. இதில் நம்ம சொல்லும் போது வடக்கு மாநிலங்கள் அப்படின்னு

0: சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பாசுமதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கும் வந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யக்கிறதுக்கே ஏற்ற வகையான ஒரு இது வந்து நம்ம இந்தியாவோட பாரம்பரியமாக கொண்ட ஒரு ரகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகம்தான். இதில் வந்து 180 நாளில் வரும். இதில் ஒரு வாசனை பண்பு சிறப்பாக இருக்கிறதுனால உலக அளவில் பல நாடுகளில் இந்த பாசுமதிக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய மார்க்கெட் இருக்குது. இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு பாரம்பரிய ரகங்கள். இதில் வந்து இன்னும் உயர் விளைச்சல் ரகங்களும் பாஸ்மதியில் வந்து நிறைய வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா காலா நமக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இதுவும் வாசனை உடைய ஒரு சன்ன ரகமான அரிசியாக இருக்குது. இமாலய மலைத்தொடர் பகுதிகளை வந்து இது வளர்க்கக்கூடியது. மகாராஷ்டிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பே மோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு ரகம். மராட்டிய மன்னர்களே வந்து பிரபலமாக உட்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளோட இதில் குறிப்புகள்லேருந்து கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு உயர்தர உணவு வகைகளுக்கு ஏற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. அது மாதிரி பூச்சி நோய் பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் இருக்கா. முக்கியமாக வந்து நெல்ல தாக்கக்கூடிய குருத்து பூச்சி, கதிர்னா வாய்ப்பூச்சி, இலை கருகல் நோய் இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ரகமாக வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிமடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி புகையான் மற்றும் கதிர்னா வாய்ப்பூச்சியோட தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக வந்து நீலன் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெல் ரகம். குருத்து பூச்சி, இலை சுருட்டு புழு தாக்குதல தாங்கி வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக வந்து நொறுங்கன், கல்லுரண்டைக்கார் போன்ற நெல் ரகங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய நெல் ரகங்கள் வந்து இந்த மாதிரி பூச்சி நோய் பாதிப்பையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு நெல் ரகங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ அதனாலதான் வந்து ஆராய்ச்சி பணிகள்லையும் கூட வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களும் கூட இந்த சிறந்த மருத்துவ பண்புகள் மற்றும் பூச்சி நோய் பாதிப்பு அதே மாதிரி வந்து வறட்சி போன்ற வெள்ளம் பாதிப்பை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களில் அதில் இருக்கக்கூடிய உயர் பண்புகளை வந்து உட்புகுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து கண்டறியக்கூடிய ஆராய்ச்சி பணிகளும் வந்து நம்ம மேற்கொண்டு வருகிறோம். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து நம்ம அதிகப்படியான ரசாயன உரங்கள் பயன்படுத்தினா அதனால் வந்து மகசூல் மேம்படுத்தப்படுமானா கிடையாது. ஏன்னா இதில் வந்து அதுக்கான ஆற்றல் வந்து கிடையாது. நிறைய வந்து ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது இதில் வந்து அதிக வளர்ச்சி ஏற்பட்டு சாய்ந்து போகக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்குமே தவிர இதில் வந்து மகசூல் வந்து அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கூட வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம இயற்கை சார்ந்த எரு, மக்கிய தொழு உரம், பசுந்தாள் உரங்கள் இதை மாதிரி பயன்படுத்தி பலதானிய பயிர்களை வந்து இட்டு மடக்கி உழுதல், இந்த மாதிரி நம்ம வந்து உயிர் உரங்கள், மண்புழு உரங்கள்லாம் பயன்படுத்தி அடியுரமாக பயன்படுத்தலாம். உயிர் உரங்களை கொண்டு விதையை நேர்த்தி செய்யலாம். திருந்திய நெல் சாகுபடி முறை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். பஞ்சகாவியா, தசகாவியா, மீனமிலம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை இடுபொருட்களையும் வந்து நம்ம பயன்படுத்தினாலே இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து நல்ல விளைச்சல் தன்மை வரும். இந்த சாயாத தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய உரங்கள் போட்டாலும் கண்டிப்பாக சாய்ந்து போகக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா நிறைய உயரமாக வளரக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற வகையில் இருக்கிறது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள். மதிப்பு கூட்டி வந்து விற்பனை செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன்.
1: என்ன வள்ளி, அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா, பாரம்பரிய நெல் ரகங்களோட தனித்தன்மைய அருமையா எடுத்து சொல்லிட்டாங்களே. அதோட இயற்கை முறையில இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுறது எம்பிட்டு அவசியம்னும் புரிய வச்சுட்டாங்களே.
1: நமக்கு தேவையான மருத்துவ குணங்களும் காலத்துக்கேத்த பண்புகளும் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல நிரம்ப இருக்கு பாத்தியா.
2: ஆமா செல்வி, இப்ப எனக்கு இருந்த குழப்பமெல்லாம் போய் நான் தான் தெளிவாயிட்டனே.
1: அப்படின்னா
2: மச்சான் நல்லா யோசிச்சுதான் பாரம்பரிய நெல் பயிரிட முடிவெடுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: தென்னை பயிர் பாதுகாப்பில் உயிர் எதிர்கொல்லிகளின் பங்கு. இன்றைய வேளாண்மையில் ரசாயன, பூச்சி மற்றும் பூசணக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு பூச்சிகள் மற்றும் நோய் காரணிகளின் எதிர்ப்பு சக்தி தோன்றுவதற்கு வழிவகுக்கிறது. அத்துடன் உணவுப் பொருட்களில், குறிப்பாக தானிய பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ரசாயன மருந்துகளின் எஞ்சிய நச்சு தங்கி உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. ஆனால் உயிர் எதிர்கொல்லிகளை பயன்படுத்துவதால் அத்தகைய சூழ்நிலை சீர்கேடு ஏற்படுவதில்லை. ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மையில் உயிர் எதிர்கொல்லிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உயிரியல் முறை நோய் மேலாண்மை என்பது உயிருள்ள நுண்ணுயிர்களை கொண்டு நோய் காரணிகளை அழித்து பயிர்களை பாதுகாப்பதாகும். இவை மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. இவற்றுள் பூசணங்களும் பாக்டீரியாக்களும் அடங்கும். பாக்டீரியா மற்றும் பூஞ்சான வகையை சார்ந்த பேசிலஸ் செப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஆகியவை அதிக அளவில் உயிர் எதிர்கொல்லியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நடைமுறை விவசாயத்தில் பயிர்களின் வேர், இலை மற்றும் மண் மூலமாக பரவும் நோய்கள் பெரும் பாதிப்பை உண்டாக்குகின்றன. விவசாயிகளுக்கு நோய்கள் பற்றிய முழுமையான தெளிவு இல்லாததால் சரியான நோய் தடுப்பான்களை பயன்படுத்தாமல் பயிர்கள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி குறைந்த முளைப்பு, குறைந்த வளர்ச்சி, நோய் தாக்கிய நாற்றுகள் மற்றும் குறைந்த விளைச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. நோய் தாக்குதல் அதிகம் ஏற்படும் சூழ்நிலையில் பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு முழுமையாக பயிர் இழப்பு ஏற்படுகின்றன. ரசாயன பூஞ்சான கொல்லிகளை விட இந்த நுண்ணுயிர் நோய் தடுப்பான்களை கொண்டு நிவர்த்தி செய்யலாம். தென்னையில் குருத்தழுகல், அடித்தண்டழுகல், சாறுவடிதல், இலைக்கருகல், சாம்பல் இலைப்புள்ளி, கேரளா வேர்வாடல் நோய் மற்றும் இலை அழுகல் ஆகியவை முக்கியமாக தோன்றக்கூடிய நோய்களாகும். இதனால் விளைச்சல் இழப்பு பெரிதும் ஏற்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நோய்களிலிருந்து தென்னையை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகையால் உயிர் எதிர்கொல்லிகளான பேசிலஸ் செப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஆகியவற்றை பயன்படுத்தி தென்னையை நோய் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கலாம். தென்னையை தாக்கும் முக்கிய நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் குருத்தழுகல் நோய். இந்நோய் பொதுவாக இளங்கன்றுகளை அதிகமாக தாக்கும். குறிப்பாக இந்நோய் மழைக்காலங்களிலும் பனிக்காலங்களிலும் அதிக அளவில் காணப்படும். இந்நோயின் முதல் அறிகுறியானது குருத்து பகுதி இலைகள் மஞ்சளாகி பழுப்படைந்து காணப்படும். அவ்வாறு காணப்படும் மரக்குருத்தின் அடிப்பகுதி அழுகி துர்நாற்றம் வீசும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட குருத்து பகுதியை இழுத்தால் எளிதாக குருத்து வெளியே வந்துவிடும். தென்னை அடித்தண்டழுகல் நோய் அல்லது தஞ்சாவூர் வாடல் நோய். இந்நோய் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதலில் பரவி பெருமளவு விளைச்சலை பாதித்ததால் இந்நோய் தஞ்சாவூர் வாடல் நோய் என்றும் தென்னை அடித்தண்டழுகல் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது. முக்கியமான அறிகுறியாக முதலில் அடி மட்டைகள் மஞ்சளாகி மரத்துடன் ஒட்டி தொங்கிக் கொண்டிருக்கும். மேலும் மரத்தின் அடித்தண்டு பகுதியில் செம்பழுப்பு நிற சாறு வடிந்து பின்பு காய்ந்து காணப்படும். நோய் முற்றிய நிலையில் மழைக்காலங்களில் தண்டின் அடிப்பகுதியில் காளான் போன்று நோய் காரணியின் பூஞ்சான வித்து காணப்படும். இந்த அறிகுறிகள் தென்பட்ட மரம் 1.5 ஆண்டிற்குள் இறந்துவிடும். அடுத்து சாறு வடிதல் நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் மரத்தின் தண்டு பகுதியை சுற்றியே காணப்படும். மரத்தின் தண்டு பகுதியில் இருந்து மரத்தின் மேற்பகுதி வரை சிறிய வெடிப்புகள் தென்படுவதுடன் அதிலிருந்து செம்பழுப்பு நிறச்சாறு வடியும். நோய்

பற்றிய நிலையில் தண்டு பகுதி முழுவதும் சேதமடைந்து மரம் சரிந்துவிடும். இலைக்கருகல் நோய். இந்நோய் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பகுதியில் அதிகமாகவும் பிற மாவட்டங்களில் இந்நோயின் தாக்குதல் குறைவாகவும் காணப்படுகிறது. இந்நோய் இளங்கன்றுகள் மற்றும் முதிர்ந்த மரங்களை தாக்கும். இந்நோயின் அறிகுறியானது இலை, மட்டை மற்றும் காய்களிலும் காணப்படும். முதலில் இந்நோய் இலையின் நுனியில் ஆரம்பித்து பின்பு இலையின் அடிமட்டை வரை செல்லும். இலையின் நுனி பகுதி கருகி சுருங்கி பின்பு கீழ்நோக்கி வளைந்து சாமல் நிறத்தில் காணப்படும். நோயின் தாக்குதல் அதிகமாகும் போது இலைகள் காய்ந்து கருகிய தோற்றத்துடன் காணப்படும். கோடை காலங்களில் இந்நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படும். காய்களின் நுனிப்பகுதியில் பழுப்பு நிறப்புள்ளிகள் தோன்றி நாளடைவில் பெரும்பாலான பகுதிகளை இப்பூஞ்சானம் ஆக்கிரமித்துக் கொள்ளும். இதனால் காய்கள் சுருங்கி காணப்படும். அடுத்து இலைப்புள்ளி அல்லது சாம்பல் இலைப்புள்ளி நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பொதுவாக முதிர்ந்த இலைகளில் காணப்படும். முதலில் சாம்பல் நிற வட்ட வடிவ புள்ளிகள் தோன்றி பின்பு இப்புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று கலந்து இலையின் பெரும் பகுதியை பாதிக்கும். நாளடைவில் இப்புள்ளியின் மையப்பகுதியில் கருமை நிற பூஞ்சான வித்துக்கள் காணப்படும். கேரளா வேர்வாடல் நோய். இந்நோய் பாதிக்கப்பட்ட தென்னை மரத்தில் உள்ள மட்டைகளின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி இலை மடல்களின் ஓரங்கள் கருகி கீழ்நோக்கி வளைந்து காணப்படும். இது மனிதனின் விலா எலும்பு போல காட்சியளிக்கும். இலைமடல்களின் கருகிய பகுதிகள் அதிகமான காற்று அல்லது மழையின் போது மரத்தில் இருந்து உதிர்ந்து விடுவதால் குச்சிகள் மட்டும் நீட்டிக்கொண்டிருக்கும். இந்த இரண்டு அறிகுறிகளும் நோய் முற்றிய நிலையில் உள்ள மரங்களில் அதிகமாக காணப்படும். அடுத்து இலை அழுகல் நோய். பொதுவாக இந்நோய் வேர்வாடல் நோயுடன் சேர்ந்தே காணப்படும். வேர்வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட மரம் பலவீனமடைந்து காணப்படுவதால் பல பூஞ்சாணங்களின் தாக்குதலுக்கு உட்படுவதால் இலை அழுகல் நோய் ஏற்படுகிறது. இந்நோய் காற்றில் உள்ள பூஞ்சாணங்களால் ஏற்படுகிறது. இந்நோயால் தளிர் இலைகள் நுனியிலிருந்து கருகத் தொடங்கும். நோய் கடுமையாகும் போது இலையில் இணுக்குகள் முழுவதும் பாதிக்கப்பட்டு இலை காம்பின் நுனி கருகி பொடிந்து காணப்படும். இந்நோய் அனைத்து வயது மரங்களையும் தாக்கும். இனி உயிரியல் முறையில் நோய் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்ளலாம். ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் என்பது பூசண வகையைச் சேர்ந்த உயிர் எதிர்கொல்லியாகும். இதனை பவுடராக தயாரித்து ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பவுடரை 120 நாள் வரை வைத்து பயன்படுத்தலாம். இதனால் மரத்தினை மண் மற்றும் வேர் மூலம் பரவும் நோய்களிலிருந்து அதன் ஆயுட்காலம் முழுவதும் பாதுகாக்கலாம். ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் பயிர் நோய்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்துகிறது. ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் நோய் கிருமிகளை எதிர்த்து அழிப்பதுடன் தென்னை மரத்தின் வேர் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள் மற்றும் பிற வளர்ச்சி ஊக்கிகளை சுரப்பதினால் மரத்தின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை அதிகரிக்க செய்கிறது. ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் பிற பாக்டீரியா நுண்ணுயிர் உரங்களுடனும் பிற நுண்ணுயிர் நோய் தடுப்பான்களுடனும் கலந்து பயன்படுத்தலாம். பேசிலஸ் சப்டிலிஸ், இது பயிர்களுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியா வகையை சார்ந்தது. பேசிலஸ் சப்டிலிஸ் நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது. தென்னையில் நோய்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் இது வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஹார்மோன்களை சுரந்து தென்னையின் வளர்ச்சியை அதிகரிக்கும். ஆழியாரில் உள்ள தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் பேசிலஸ் சப்டிலிஸ் உயிர் எதிர்கொல்லி விற்பனை செய்யப்படுகிறது. இனி பயன்படுத்தும் முறையினை தெரிந்து கொள்ளலாம். 100 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் 1 கிலோ ட்ரைகோடெர்மா ஆஸ்பரில்லம் கலந்து 2 நாட்கள் இடைவெளியில் மறு கலப்பு முறையில் கலந்து நிழலில் வைத்து பின்பு தென்னங்கீற்றால் மூடிவிட வேண்டும். ஒவ்வொரு முறை கலக்கும் போதும் ஈரப்பதம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஈரப்பதம் இல்லை என்றால் தண்ணீர் தெளித்து பின்பு கலக்க வேண்டும். இவ்வாறு கலந்த கலவையை 25 நாட்கள் வைப்பதால் உயிர் எதிர்கொல்லிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மரத்திற்கு 10 கிலோ என்ற அளவில் 6 மாதத்திற்கு 1 முறை மண்ணில் இட வேண்டும். கோகோ கான். கேரளா வேர்வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கோகோகான் தாய் நுண்ணுயிரி கலவையிலிருந்து பெருக்கம் செய்யப்பட்ட நுண்ணுயிரி கலவையை 2 லிட்டருடன் 8 லிட்டர் தண்ணீர் கலந்து வேர்பகுதி நன்கு நனையுமாறு ஊற்ற வேண்டும். இம்முறையை 3 மாத இடைவெளியில் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். இவற்றை பயன்படுத்தும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை: உயிர் எதிர்கொல்லி கலவையை மற்ற பூஞ்சான கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் கலத்தல் கூடாது. இந்த கலவையை தயாரித்து 4 மாதங்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். இந்த கலவையை மற்ற உயிர் உரங்களுடன் கலந்து இடலாம். இனி இவற்றின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது தென்னை மரங்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை அதிகரிக்கும். தென்னை மரங்களின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும். மண்ணில் உள்ள அங்கக பொருட்களை பயன்படுத்தி பல மடங்காக பெருகி மரங்களுக்கு பாதுகாப்பை நீண்ட காலத்திற்கு அளிக்கும். இதர உயிரினங்களுக்கும் தோட்டத்தில் உள்ள மண் புழுக்களுக்கும் தீமை

0: விளைவிப்பது இல்லை. எனவே தென்னை விவசாயிகள் இதுபோன்ற உயிர் எதிர்கொல்லிகளின் நன்மைகளை அறிந்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

அமைப்பில் உதவி வி உஷா. அமைப்பு எஸ் முருகேசன். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேசிய கல்விக் கொள்கை தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் அதிகரித்துள்ளது குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நாடு முழுவதும் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 31.5% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் மகளிர் பங்களிப்பும் அதிகரித்துள்ளது இந்த ஆய்வின்போது தெரியவந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமது சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சென்ற அவர் அங்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் வியாசர்பாடியில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனைக்கு சென்ற அவர் மின்சார பேருந்துகளை ஆய்வு மேற்கொண்டார். மின் வாகனங்களை 24 மணி நேரமும் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வசதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தவிக அரசின் குதிரை பேர அரசியல் குறித்து மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் திமுக சார்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்றும் தெரிவித்தார். காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை காக்க தவிக அரசு சிறப்பு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் பொய்த்து போகும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில்

0: பேர் உயிரிழந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பரவி வரும் வைரஸ் லேசான வெளிப்பாட்டை கொண்டுள்ளதை புனேயில் தேசிய வைராலஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 335 பேருக்கு மட்டும்தான் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் வழக்கமான நோய் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டவை என்றும், தொற்று பரவல் காரணமாக ஏற்பட்டவை அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீண்டகால உடல்நல குறைபாடு கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் திரு அருண் காவலர் பயிற்சி மையத்தின் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் IG திருமதி மகேஸ்வரிக்கு கூடுதலாக அத்துறையின் இயக்குநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லார்ட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 457 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து 186 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஏமி ஜோன்ஸ் 54 ரன் எடுத்தார். ஸ்னேக் ராணா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்த இந்தியா 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரச்சந்த் உள்பட 6 பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் KJ யேசுதாஸ் குரலில் மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கும் குரல் சுனந்தா.

0: In the under-23 men's category, three Indian boxers advanced to the finals. India also added seven bronze from semi-final finishes. And now, before we end the bulletin, the headlines once again. India and US engaged for balanced and commercially meaningful trade pact, says Commerce and Industry Minister Piyush Goyal, dismisses media reports of deadlock in trade talks. India's total exports jumps over $232 billion, registering growth of 11.37% during first quarter of current fiscal. Former AAP leader Tahir Hussain and four others convicted for killing of IB officer during 2020 Delhi riots. The US and Iran exchange another wave of strikes as dispute over control of Strait of Hormuz raises tension in the region. In cricket, India scripts history beating England by 270 runs in first ever women's test at the Lords. And 16 Indian boxers enter finals at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: வணக்கம் நேர்களே. இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய தலை சிறந்த பிளாஸ்டிக் சர்ஜன், சர்வதேச அளவில் மிகவும் அறியப்பட்டவர், சென்னை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையுடைய மேனாள் பேராசிரியர் டாக்டர் நெல்லையப்பர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, அது தொடர்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், யாரெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், என்ன மாதிரியாக அதுக்கான சிறப்பம்சங்கள்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் டாக்டர் சார்.
3: வணக்கம்.
2: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க?
3: அதாவது பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு அழகு கலைக்கான ஒரு மருத்துவம் அப்படின்னு மக்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக அழகு கலைக்கான ஒரு மருத்துவமும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அடங்கும். ஆனால் ரொம்ப வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடியது வந்து மெயினாக வந்து ட்ரோமா என்று சொல்லக்கூடிய காயங்கள், உடம்பில், கண்ணில், காதில், முகத்தில், கையில், கால்களில், எங்கு பட்டாலும் இருக்கக்கூடிய காயங்களுக்கு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்தாக தீப்புண் சிகிச்சை, முக்கியமாக தீப்புண் சிகிச்சை. அதற்கடுத்ததாக வந்து கேன்சர் வந்து உடம்பின் மேற்பகுதியில் உள்ள கேன்சரில் ஏதாவது ஒரு உறுப்புகளை எடுத்த பிறகு அந்த இதை நம்ம சரி செய்வதற்காக பண்ணக்கூடியதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுகின்றோம். இது தவிர சில சமயம் சில பிறவி வேறுபாடுகள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உதட்டு பிளவு, அன்னப்பிளவு, கையில் காறு விரல் இருக்கும், காலில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிறவி வேறுபாடுகளுக்கும் நம்ம நிறைய பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ், பொதுமக்களுக்கு எல்லாம் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கூட்டமைப்பில் வந்து நமது கோயம்புத்தூரில் கங்கா மருத்துவமனை வைத்து நடத்தி வரும் டாக்டர் ராஜசபாபதி சார் அவர்கள் இதை ஒரு முன்னெடுப்பாக சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் நேஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி டே தான், அதை ஆரம்பிப்போம், அப்போ மக்களுக்கு இது மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்தோம். அதை அப்புறம் வந்து உலக லெவலில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு July 15 உலக பிளாஸ்டிக் சர்ஜரி தினமாக நாம் கொண்டாடுகின்றோம்.
2: ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரு தேவை இப்போ உருவாயிருக்கு. இப்போ நீங்கள் சரியாக சொன்னீங்க, தீக்காயம் ஏற்படக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக இந்த பட்டாசு தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்க, பாய்லர் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சில நேரங்களில் தவிர்க்க முடியாதது ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்குது, அதே சமயம் மற்றவங்களுக்கும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தீங்க. ரெண்டு விதமான விஷயங்கள் சொன்னீங்க, ஒன்று ட்ராமா அதனால் உருவாகக்கூடியது, ஒரு தீக்காயம்னால் ஏற்படக்கூடியது, அழகு கலைக்காக செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போ பெரும்பாலும் இருக்க யோசிக்கணும், என்னவோ யோசிப்பாங்கன்னா அழகு கலை தான் ஃபேஸை சரிப்படுத்துறதுக்கு, நோஸை சரிப்படுத்துறதுக்கு, இப்படிலாம் கூட நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. ஆனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதற்கான தேவை என்ன உருவாகிறது?
3: அந்த கண்டிஷன்ஸ் உள்ள எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சிறு வயதில் வந்து பிறவி குறைபாடுகள், இப்போ பிறக்கிறப்பமே மேல் உதட்டில் ஒரு பிளவோடு பிறப்பாங்க, உள்ளுக்குள்ள உள்ள ஈறு நாக்கு எல்லாம் தெரியும். ஸோ குழந்தைய வந்து சரியாக பால் கூட குடித்து வளர முடியாது, ஏன்னா பால் குடிக்கணுன்னா அந்த சக் பண்ணுறப்போ சுற்றி ஏர் எதுவும் இல்லாமல் வெறும் பால் மட்டும் சக்கணும். ஆனால் இது மாதிரி ஓட்டம் இருக்கிறதுனால அதெல்லாம் குழந்தை வளர்ச்சியே தடைப்படும். ஸோ அப்போமே நம்ம வந்து அந்த குழந்தைக்கு அந்த உதட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உதடு நல்லாயிருக்கும், உள்ளுக்குள்ளே அன்னம் பேலட் அப்படி சொல்கிறோம், அதில் ஓட்டம் இருக்கும், அங்கே நம்ம பண்ண வேண்டியது வரும். காதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வரும், மூக்கில் நிறைய வித்தியாசம்

0: ஸ் இருக்கும், கண் இமைகள் பாதி இருக்கும் இல்லாமல் போகும். இது மாதிரி எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளது, பிறவி வேறுபாடுகள். அதற்கெல்லாம் சென்று கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தால் நார்மலாக கொண்டுட்டு வர முடியும்.
1: இப்போ குழந்தைகளை இருக்கவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பண்ணி சரிப்படுத்தணும், ஒரு 3 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம். வளர்ந்த குழந்தைகளாக இருக்கும், ஒரு அடல்ட்டு ஸ்டேஜுக்கும் இல்லாமல், அடலசன் ஸ்டேஜும் இல்லாமல், குழந்தை பருவமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 8 வயது 9 10 இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய என்டர் ஆகக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். ஒவ்வொரு சிகிச்சை முறைக்கும் சில புரோட்டோக்கால் உண்டு, இதை இந்த வயசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ந்துருக்கும், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில புரோட்டோக்கால் உண்டு. இன்னொன்று, நம்ம பாடி இமேஜ் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு 5 வயசில் வந்து அவங்களுடைய பாடி இமேஜ் வந்து அவங்களுக்கு அவங்கள பற்றிய ஒரு தன்னம்பிக்கை உடம்புல வந்து உருவாகும். ஸோ அந்த 6 வயசு 7 வயசில் ஏதாவது ஒரு சிறு குறைகள் ஏதாவது இருந்தால் பள்ளியில் அவ கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதாவது சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் விளையாடும் பொழுது கீழே ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதனால குழந்தைக்கு மன பாதிப்பும் ஏற்பாடு வரும். ஸோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக என்ன குறை இருந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ணிவிட வேண்டும்.
1: இப்போ இதில் ரைனோபிளாஸ்டி, லிப்போசெக்ஷன், அதே போல் வந்து டம்மி டக், இந்த மாதிரி சில வகைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போது ரைனோபிளாஸ்டி அப்படின்னா மூக்குக்கான ஒரு சிகிச்சை ஆகும். மூக்கோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சுவாசித்ததற்கு காற்றை உள்ளே கொண்டு போகிறது, அப்புறம் வந்து நம்முடைய மனத்தை வந்து நுகர்வது, இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆனால் சில சமயம் அடிபட்டதுனாலேயோ அல்லது ஒரு பிறவிலேயோ அந்த மூக்கில் உள்ளக்கூடிய அந்த சுவர் அமைப்பு, நடுவில் உள்ள செப்டமாக இருந்தாலும் சரி, மூக்கின் முன்பகுதியாக இருந்தாலும் சரி, மூக்குக்கும் முகத்திற்குமான அந்த அட்டாச் பண்ணக்கூடிய காலுமல்லா என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வித்தியாசப்படும். இப்போல்லாம் ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு, நம்ம கம்ப்யூட்டர்லேயே அவங்களுடைய முகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணித்தர முடியும். இந்த சிகிச்சை ரைனோபிளாஸ்டி சிகிச்சை என்று சொல்கிறோம். இது ஒரு ஆபத்து இல்லாத சிகிச்சை தான், நல்ல முறையில் பண்ணிக்கலாம்.
1: அடுத்தது அந்த லிப்போசெக்ஷன் வந்து காமனாக இப்போ சொல்லக்கூடியிருக்கு, இந்த ஒபிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய,
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு, எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய பயன்படுத்துகிறோம். எல்லாம் வேக வேகமான அவசர கால உலகத்துலேயும் நம்ம அதை ஒரு அழகு, அது ஒரு அத்தியாவசியம் அப்படி நம்ம நினைக்கிறனாலும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டை பயன்படுத்துகிறோம். வீட்டில் சமைக்கிறது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி வருது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒபிசிட்டி வந்து ரொம்ப காரணமாக வந்துடுது. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டுட்டு தூங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறதுனால உடம்பில் வந்து ஃபேட் நிறைய போயிடுது. இதை வந்து மருந்து மாத்திரைகள் கூட குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எக்ஸஸாக உள்ள இடத்துல லைப்போசெக்ஷன், கொழுப்பு வந்து பிளாஸ்டிக் செக்மெண்ட் உறிஞ்சிடலாம். அது முன்னாடிலாம் வெறும் சாதாரண ஹேண்ட் ஹெல்டு மிஷினை வச்சு பண்ணுவோம், இப்போல்லாம் அதுக்கு லேசர் அசிஸ்டட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் போகும். ஸோ எங்கெல்லாம் உடம்புல கொழுப்பு இருக்கோ, முக்கியமாக கொழுப்பு இருக்கக்கூடிய என்னென்ன வயிறு பகுதி, அக்கூட தொடைப்பகுதி, அப்புறம் பின்பகுதிகள், இந்த எல்லா இடத்துல வந்து கொழுப்பை வந்து உறிஞ்சி லைப்போசெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகை வந்து கொடுக்கலாம்.
1: இல்லை, இப்போ இந்த லைப்போசெக்ஷன் நீங்கள் சொன்னீங்க, அந்த டம்மி டக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் இதோட சேர்ந்த வகை தானா?
0: பொதுவாக லைப்போசெக்ஷன் வந்து எந்த இடத்துலையும் பண்ணக்கூடியது, டம்மி டக் வந்து வயிற்றுல மட்டும் பண்ணக்கூடியது. டம்மி டக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உறிஞ்சிருந்து கொழுப்பை மட்டும்தான் உறிஞ்சிறீங்க, ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஸ்கின் வந்து அப்படியே தான் இருக்கும், ஸ்கின்னை வந்து உறிஞ்ச முடியாது, அப்போ ஸ்கின் வந்து ஃபோல்ட் ஆகிருக்கும். நீங்கள் கொழுப்பை உறிஞ்சிட்டாலும் கூட ஸ்கின் உன்னோட ஒன்று ஃபோல்ட் ஆகிருக்கிறது, அது அழகு இல்லை, அதுவும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி, எக்ஸசைஸ்னால் அதை கொஞ்சமாக ஒரு கட் பண்ணி அதையும் பண்ணி கொடுக்கறது டம்மி டக், இதையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம்.
1: இப்போ டாக்டர், நிறைய பேர் என்னென்னா, நிறைய அழகு கலை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த லைப்போசெக்ஷனையும் டம்மி டக் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அது சில நேரத்தில் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுது. முறையான மருத்துவ பயிற்சி எடுக்காமல் இல்லை முறையான சர்ஜன்ட்ட போகாமல் இது மாதிரி பண்ணுறாங்க, யாரிடம் இந்த மாதிரி லைப்போசெக்ஷனோ டமேட்டோ போன்ற இருக்கக்கூடிய இது சார்ந்திருக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும்?
0: இது சார்பாக உலகளவில் பண்ணக்கூடியவங்க, ஒரே சிகிச்சை அளிக்கக்கூடியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் மட்டுமே. லைப்போசெக்ஷனாக இருந்தாலும் டம்மி செக்ஷனாலும் பண்ண வேண்டியவங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் பண்ணணும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எல்லா இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி சீட்டு வச்சு நிறைய டாக்டர்கள் படித்து வராங்க. அதனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே டயர் 1, டயர் 2, டயர் 3, ஈவன் டாலு ஹெட் குவார்ட்டர்ஸ் அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ முறையாக படித்து பட்டம் பெற்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அவங்க வந்து ஆலோசனை கேட்டு இதை பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த ஆபத்துமே வர்றதில்லை. இன்னொன்று, மற்றவங்க நம்ம யோசிச்சுக்கணும், இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் தான், ஒபிசிட்டி அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற நோய்களும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் லைப்போசெக்ஷன்

0: பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் டயபெட்டிஸாக இருப்பாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருந்திருக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கூடையே வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும், அதுக்கு அவங்க ஆஸ்பிரின் அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆஸ்மா தொந்தரவு இருந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், முக்கியமான தைராய்டு இதுகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்போ நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணி அவசரப்பட பேஷண்ட் யாராவது ஒரு மருத்துவ பயனாளிகள் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு டைமே இல்லை டாக்டர், மூணு நாள் தான் லீவ் டாக்டர், இந்த மூணு நாளைக்குள்ள நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லா ஆப்ரேஷனும் அப்படி செய்ய முடியாது. ஸோ இது போன்ற ஆப்ரேஷன்லாம் நிதானமாக யோசித்து அவங்கள நல்லா பிளான் பண்ணி மற்ற எந்த நோய்களும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி மற்ற நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் குணப்படுத்திட்டு பண்ணும்போது ஆபத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க மூன்று நாட்களுக்குள்ள வரணும், அவசரப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்?
0: அதாவது நம்ம என்ன சர்ஜரி அப்படிங்கிறத பொறுத்துதான். இப்போ வந்து ஒரு விரலை வந்து துண்டா வெட்டி எடுத்துட்டு வராங்க, அதை வந்து நம்ம வந்து ஒட்ட வைக்கிறோம். நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் அப்பப்போ பார்ப்பீங்க, அரசு மருத்துவமனையில் இது நிறைய நடக்கும். சுமார் எந்த விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஒரு கையை ஒட்ட வைக்கணும் அப்படின்னாலே மினிமம் 5-6 hours ஆகும். சரி 12 மணி நேரம் 14 மணி நேரம் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ லைபோசெக்ஷன் ஒரு சின்ன போர்ஷனில் பண்ணுறீங்க. இப்போ கைனோகோமேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கான மார்பு வந்து கொஞ்சம் பெண்களை மாதிரி கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் போது ஏர்லி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் அதுவும் லைபோசெக்ஷன் தான். அதை நாங்கள் பண்ணுறது ஒரு 1 hour பண்ணிடுவோம். அதே இது பாடி ஃபுல்லாக நம்ம லைபோசெக்ஷன் பண்ணால் 6-8 hours ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதாகும், மினிமமான டைத்துலேயும் பண்ண முடியும். யூஸ்வலாக எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியுமே கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடியதான், ஏன்னா மிக நுட்பமாகவும் மிக நுண்ணியமாகவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அங்கே அவசரம் இல்லாமல் நிதானமாக பண்ணுற சிறு சிறு வெசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாணங்களை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதெல்லாம் மைக்ரோஸ்கோப் உதவியோ அல்லது எங்கள் கண்ணில் பூத கண்ணாடி ஜீஸோட அந்த லூப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி உறுப்பெருக்கி கண்ணிலேயே அட்டாச் பண்ணக்கூடிய உறுப்பெருக்கி. ஸோ அதெல்லாம் நிதானமாக டைம் ஆகக்கூடிய சர்ஜரி தான், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம வந்து.
1: இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தவங்க வராங்க, ரெண்டு துண்டாக இருக்குது அப்படின்னா தீக்காயங்கள் பட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அதிகமான சூழல் வருது, வண்டி தரைச்சு கீழே போய் உளுந்து அதுலேருந்து வராங்க, அந்த ஸ்கின்னை பீல் ஆகி வராங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்களில் எந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் ஒன்று, ரெண்டாவதாக அதற்கான கால அளவோ அல்லது அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது என்ன?
0: இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பேஷண்ட்டுடைய ஜென்ரல் கண்டிஷன் சொல்லக்கூடிய அவங்க கான்சியஸாக இருக்கிறாங்களா, வரும்போது பேசுகிறாங்களா, அப்புறம் வந்து உடம்புல எந்த போர்ஷன் அடிபட்டிருக்கு. இப்போ அன்கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னாலே மெயினாக பிரெயின் அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். தலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நியூரோ சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்து நான் ஓகே பிரெயின் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வேறு என்ன காரணத்துனால இவங்க ரத்த ஒழுகல் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வரும்போதே அவங்களுடைய பிபி அவங்களுடைய பல்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்போ பிபி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், பல்ஸ் ரொம்ப டாக்கி கடையான் சொல்லக்கூடியதில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம முதல்ல வந்து வி ஹவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் தேன் த லிம், உயிரை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் உடம்பை காப்பாற்றுவோம். ஸோ அதுக்குரிய இதை நம்ம ஏற்பாடுவோம். எமர்ஜென்சி ட்ரோமா டீம் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் எல்லா தனியார் மருத்துவமனையிலையுமே எமர்ஜென்சி ரூம் இப்போ ER அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ எமர்ஜென்சியில் லைஃபை சேவ் பண்ணி பேஷண்ட் பிபி நார்மலாக்கி பல்ஸ் நார்மலாச்சு, கூட வந்து வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கலாம் கூட, கிட்ட ரோட்டில் எல்லோரும் தான் போகிறோம், எதுக்காக திடீர்னு கீழே விழுந்துருந்தோம், அவருக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்திருக்கலாம், அதில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் மயங்கியிருப்பார். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது பிரெயினில் எங்கேயாவது ரத்த ஒழுகல் இருந்திருக்கலாம், அது டக்குன்னு ஒழுக ஆரம்பிச்சுன்னு கீழே விழுந்திருப்பாங்க, அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் பயில்டாக வந்திருக்கலாம் அதில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ இதுகளெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடும். IV லைன் என்ன சொல்கிற செக்யூர் பண்ண முடியும். எந்த பேஷண்ட்டும் எமர்ஜென்சியில் வர்றாங்கன்னா நாங்கள் வந்து ABC அதை வந்து முதல்ல ரெடி பண்ணுவோம். ஏன்னா ஏர்வே பிரீத்திங் அவங்களுடைய நுரையீரல் இந்த தொண்டை வழியாக போடுது, மூக்கு வாய் வழியாக ஏர் உள்ளே போய் இந்த ஏர்வே கரெக்ட் ஆயிடுச்சா, தென் அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் அவங்க நல்லா பிரீத் பண்ணுறாங்களா, தென் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா, ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதா, ப்ளீடிங் எங்கே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு IV லைன் போட்டு இது பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன இருக்குது என்ன அந்த நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இது என்ன தேவை என்ன. போன் எல்லாம் கூட நிறைய ஃப்ராக்சர்னா ஆர்த்தோ டாக்டர்ஸ் வருவாங்க, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. எந்த இரத்த நாளங்கள் கட்டாயிருக்கிறா அல்லது டெண்டான் என்று சொல்லக்கூடிய தசை நார்கள் எதுவும் கட்டாயிருக்குதா, அதை நம்ம ரெடி பண்ணணும். ஸ்கின் ரெடி பண்ணணும். ஸ்கின் சாதாரண முறையில் நஞ்சு மட்டும் போயிருக்குன்னா நல்லா துறவாஷ் கொடுத்து அட்டாச் பண்ணி விட்டுலாம். அப்படி இல்லாத போது நம்ம பக்கத்துலேருந்து சதை எடுத்து அது மேலே வைக்க வேண்டியது வரும், அல்லது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து போகணும். அதுக்கு வந்து கிராஃப்ட் அண்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி அடியை பொறுத்து அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5 hours, 6 hours அவங்க ஹாஸ்பிட்டலில் சில சமயம் 1 or 2 months கூட இருந்து ஸ்டே பண்ணுவேன்.
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை என்று கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அருள் தரும் அம்பிகை, எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசைப்பேருரை. பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.

அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி அம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே அருள் தரும் அம்பாள் அவளுடைய பிரபாவங்களை எல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். சர்வலோகங்களையும் உயிர்களையும் காத்து வருகின்ற மகாசக்தி அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்றபடி பிரம்மத்தினுடைய சக்தியாகவே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள். தாய் என்கிற நிலையிலே அம்பா என்று நாம் அவளை அழைக்கிறோம். அம்மா, மாதா, ஆத்தா என்றெல்லாம் பரிவோடு அழைக்கப்படுகிறாள். உலக வாழ்க்கையிலே நாம் மாத்ரு தேவோ பவ என்று பெற்ற அன்னையை போற்றுகிறோம். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அன்னையாக இருக்கிற அவளை ஸ்ரீ மாதா என்று போற்றுகிறோம், லோக மாதா என்று அழைக்கிறோம். அவளுடைய இடுப்பிலே குழந்தை போல நாம் இருக்க வேண்டும் என்பார் ஆதிசங்கர போத்பாதாள்.

திருஞான சம்பந்த பெருமானுக்கும் ஒரு தாயாக இருந்து அழகாக பால் கொடுத்தவள் மாதா பார்வதி தேவி என்று சொல்கிறோம். இறைவனுக்கே தாய் என்ற நிலையிலே தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் வந்ததனாலே மாத்ரு பூதேஸ்வரானார். அதனால்தான் அப்பர் பெருமான் கூட தொடர்ந்து நின்ற என் தாயானை என்று அழைத்தார். அப்படி அந்த தாய்மை என்கிற நிலை மிக உயர்ந்த நிலை. தாயாக இருந்தாலும் கூட பாகம் பிரியாள் என்று இறைவனோடு ஒரு பாகமாகவே இருக்கிறாள். இன்னும் சொல்லப்போனால் சில பக்தர்கள் சொல்லுகிறபடி இறைவனை தனக்கு ஒரு பாகமாக கொண்டவள் அர்த்த நாரேஸ்வரி. அர்த்த நாரீஸ்வரனுக்கு இவள் அர்த்த நாரேஸ்வரி. சிவசக்தி ஐக்கிய சொரூபிணியாக விளம்புவள். இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் செய்த பல செயல்களை நாம் புராணங்களிலே படிக்கிறோம். ஆனால் அத்தனை வெற்றிகளிலும் பாதி பங்கு அம்பிகைக்கு உண்டு. யமனை உதைத்த கதையை பார்த்தோமானால் இடது காலினாலே யமனை உதைத்ததனாலே முழுக்க முழுக்க அந்த பெருமை அம்பிகை சேர்கிறது.

அம்பாளுடைய சொரூபத்தை பற்றி நாம் நினைத்தோமானால் பிரம்மத்தினுடைய பிரகிருத்தியாகவே அவள் இருக்கிறாள். சொல்லும் பொருளும் என வாக் அர்த்தாவிவை என்று காளிதாசன் சொல்லுகிறபடி பரமேஸ்வரனுடைய சரீரமாகவே அவள் இருக்கிறாள். சரீரம் தொம் சம்போ த்வயி பரிணதாயாம் நகி பரம். அம்பாளே விஸ்வம் என்ற சரீரமாக பரிணமிப்பதை நாம் அறிகிறோம். தொம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வபுஷா. சப்தங்களாக இருக்கிறாள், அக்ஷங்களாக இருக்கிறாள், எல்லா அக்ஷரமும் அவளேதான். சர்வ வர்ணாத்மிகே சர்வ மந்திராத்மிகே என்று அவளை போற்றுகிறோம். பிரணவமாக அவளே இருக்கிறாள். உமா என்பது தேவி பிரணவம். உமா ஹைமவதி என்று உபநிடதம் அவளை போற்றுகிறது. உ ம அ இவற்றின் இணைப்புதான் உமா. ஆதிசங்கர் சொல்கிற பொழுது இந்த ஐக்கிய பாவத்தை ஆதி சாந்த சமஸ்த வர்ணகரி என்று வார்த்தைகளிலே அடங்கியவளாக சொல்கிறார். நிலைத்த சக்தியாக இருக்கிற பிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிற அசையும் சக்திதான் அம்பாள். தீபத்தினுடைய ஒளியாகவும் மலருடைய மனமாகவும் பால் தேனின் சுவையாகவும் சொல்லின் பொருளாகவும் இருந்து கொண்டு பிரம்மசக்தியினுடைய வெளிப்பாடாகவே அம்பாள் இருக்கிறாள். துர்கா சூக்தத்திலே துர்கையை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அக்னி என்று குறிப்பிடுகிறாள். மூன்று சக்திகளாக விளங்கி கொண்டிருக்கிற தாய் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று பார்க்கிற பொழுது இந்த துர்கா என்பது அக்னி வர்ணாம் என்று சொல்லப்படுகிறாள். துர்கம் என்றால் அகழி என்று ஒரு பொருள் உண்டு. அடைய முடியாதவள் என்று ஒரு பெயர் உண்டு. துர்கமன் என்கிற அசுரனை அழித்ததனாலே அவள் துர்கை.

நவதுர்கையாக விளங்குபவள். இந்த பிறவி என்பதை அறுக்கின்ற வனதுர்கையாக மும்மலங்களை திரிபுறங்களை எரிப்பதற்கு உதவியாக இருந்த சூலினி துர்க்கையாக முருகப்பெருமான் ஒரு சுடராக வருகிற பொழுது அவனை ஏந்தி சென்ற அக்னிக்கும் வாயுக்கும் உதவி செய்த ஜாதவேதோ துர்க்கையாக, பண்டாசுரனை அழித்த ஜுவாலா துர்க்கையாக, தக்ஷ யக்ஞத்திலே நிறைவு தந்த யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்சிதா என்று புகழப்படுகிற அளவுக்கு சாந்தி துர்க்கையாக விளங்கியவள், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைக்க உதவிய சபரி துர்க்கை, யோகிகளுக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்ற தீப துர்க்கை, அமுதம் கடைந்து எடுக்கப்பட்ட பொழுது உதவி செய்த ஆசுரி துர்க்கை, சத்ருனனுக்கு உதவி செய்து லவணாசுரனை அழித்த லவண துர்க்கை என்று இந்த 9 விதமான துர்க்கைகளாக நவ துர்க்கையாக நாம் அவளை போற்றுகிறோம். துர்க்கேஷு விஷமே கோரே சங்கிராமே ரிபு சங்கடே என்றபடி பகைவெல்லுகின்ற பராசக்தியாக அவள் விளங்குகின்றாள். மகாலட்சுமி என்று பார்த்தோமானால் லக்ஷ்மி சம்பத்து என்று செல்வ மகளாக வருகிறாள். ஓம் நமோ நாராயணய என்ற அஷ்டாட்சரத்துக்கு சமமாக அஷ்டலக்ஷ்மியாக விளங்குகிறாள். ஆதிலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி என்றெல்லாம் நாம் அவளை போற்றுகிறோம். பத்மப்ரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாட்சியும் பத்மசுந்தரியும் என்று தாமரையோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய திருக்கரங்களிலே தாமரை ஏற்றிருக்கிறாள். தாமரை என்பது மலர்ச்சி. அவளுடைய ஆசனமும் தாமரை என்பதனாலே முழுக்க முழுக்க ஒரு மலர்ச்சியினுடைய வடிவமாகவே தாய் காணப்படுகிறாள். சரஸ்வதி என்று பார்க்கிற பொழுது ச ரச வதி என்று தெளிவான அறிவாக இருக்கிறாள். வாலறிவு என்பதை குறிப்பிடுகிற வகையிலே கையில் ஜபமாலையும், நூலறிவு என்று காட்டுகின்ற சுவடியும் கையிலே வைத்திருக்கிறாள். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி என்கிற மூன்று நிலைகளிலே தூய்மை தருகின்ற ஹம்ச வாகினியாக அவள் விளங்குகிறாள். இப்படி ஆற்றல், செல்வம், அறிவு என்ற மூன்று நிலைகளிலே தன்னுடைய சொரூபத்தை காட்டிக்கொண்டிருக்கிறவள் தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய அம்பிகை. அவளுடைய வண்ணம் சிகப்பு, அருணா என்றே பெயர் பெற்றவள், கருணையிலும் செம்மையிலும் விளங்கியவள். நிஜாரூண பிரபாபூர வஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா என்று அவளை லலிதா சகஸ்ரநாமம் போகிறது.

கங்காளன் என்று நாம் சிவனை போற்றுகிறோம். அந்த கங்காளனுடைய மனைவியாக தானும் எலும்பு மாலை அணிந்து அங்காளியாக விளங்குகிறாள். சிவராத்திரி அன்று மசான கொள்ளைன்னு சொல்வார்கள். இந்த மயான கொள்ளை என்பது உயிர்களையெல்லாம் இவர்கள் இணைத்து கொள்வது. அப்பொழுது அவர்கள் தாண்டவம் ஆடுகிறார்கள். அப்படி தாண்டவம் ஆடுகிற பொழுது அம்பிகை பெறுகின்ற வடிவம்தான் அங்காள பரமேஸ்வரி.

இப்படி உயிர்களையெல்லாம் தன்னோடு இணைத்து கொள்கிற ஒரு கருணை திறத்தை காட்டுபவளாக தாய் விளங்குகிறாள். இவளுடைய சொரூபத்தை நாம் தியானம் செய்து பார்த்தோமானால் புவனேஸ்வரி என்கிற ஒரு வடிவம், அவள் திருக்கரங்களிலே வைத்திருக்கிற கரும்புவில் மனோரூபேக்ஷு கோதண்டா என்றபடி நம்முடைய மனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று ஐந்து பானங்களாக புலன்களை வைத்திருக்கிறாள். இப்படி பார்க்கிற பொழுது நமது மனோவிருத்தியும் இந்திரிய விகாரங்களும் அடங்குவதற்கு அம்பிகை தன்னுடைய கரங்களில் இவற்றை வைத்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம். பாசம் மற்ற பற்றுக்களையெல்லாம் நீக்கிவிட்டு அவளை பற்ற வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையிலே ஆசைகளையெல்லாம் நாம் நீக்கி அவளோடு நம்மை கட்டி போடுகிறாள். ராக ஸ்வரூப பாசட்யா. அங்குசம் நம்முடைய துவேஷ சினத்தை குத்தி அடக்குகிறாள். குரோத கார அங்குச உஜ்வலாம். செம்மையான செவ்விய உள்ளமாக அவளுடைய உள்ளம் விளங்கி கொண்டிருக்கிறது. வடிவம் என்று பார்த்தோமானால் நாத வடிவம். இறைவனை நாத தனு என்பார்கள். இறைவியோ நாதமயம், சப்தமயம், வாக்குமயம், அறிவுமயம் என்றெல்லாம் எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கிறாள் தாய். பராசக்தி என்ற வகையிலே மகாலட்சுமி ஸ்வரூபம் அவளுக்கு உண்டு. மகாவிஷ்ணுவுடைய பத்னியாக மகாலட்சுமியாக, அதே நேரத்திலே வாக்தேவி என்றபடி சரஸ்வதியாக, தாவர வளங்களையெல்லாம் தருகின்ற சாக்கம்பரியாக, சந்திரமௌலீஸ்வருடைய பத்னி பார்வதியாக, பரமாத்மாவோடும் தானும் சேர்ந்து பஞ்ச கிருத்தியம் செய்பவளாக, அப்படி பஞ்சகிருத்தியம் செய்கிற பொழுது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி என்று தன்னை பிரித்து கொள்பவளாக நாம்

இப்படி ஒரு அதிசயமான வடிவம். பிறப்பு இல்லாமல் நம்மை எல்லாம் காப்பாற்றுகின்ற பவதாரணி என்று பார்க்கிற பொழுது அவள் செய்கின்ற அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லாமல் இருக்கிறது.

இப்படி ஒரு அதிசயமான வடிவுடையாளாக அவள் இருக்கிறாள். அவளுக்கு குரு வடிவம் உண்டு. ஞானம் வழங்குவதாலே அவள் குரு சொரூபிணி. காளிதாசன் சொல்லுகிற பொழுது தேசிக ரூபேண தர்ஷிதாப்யுதயாம், திருவாரூரிலே விளங்கி கொண்டிருக்கிற கமலாம்பிகை யோக குருவாக விளங்குகிறாள். அவளுடைய சொரூபத்தை ஸ்மரித்தாலேயே சகல சௌபாகியங்களும் க்ஷேமங்களும் கிடைக்கும். சந்திரமண்டலத்திலே, அதாவது மதிமண்டலத்திலே குரு சொரூபிணியாக நாம் அவளை தியானிக்கலாம். ஆதிசங்கர பகவத்பாதாள், தனோத்து க்ஷேமம் நக தவ வதன சௌந்தர்ய லகரி என்று ஒரு அற்புதமான கருத்தை எடுத்துச் சொல்லுகிறார். அவள் இருக்கின்ற இடத்திலே அவளை தரிசிக்கிறோம், ஆனால் எல்லா இடத்திலும் அவள் நிறைந்திருக்கிறாளே, எங்கும் நிறைந்தவளாக இருக்கிறாள் அவள்.

என்று பார் சொல்கிறபடி எல்லா இடத்திலும் இருக்கிறாள். ஆனந்த ரூப மயிலாக விளங்குகிறாள். மயில் என்பது ஓங்கார வடிவம். மயிலாடுதுறையிலேயும் மயிலாப்பூரிலேயும் அவளை நாம் இந்த மயில் வடிவத்திலே வணங்குகிறோம். ஆரணி சடைக்கட

அழகு என்று பார்த்தோமானால் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத அல்லி. அவளுடைய அருள் உள்ளமே அழகு வெள்ளமாக பெருகி வருகிறது. அகத்தின் அழகு என்பார்கள். அந்த சரீரம் காருண்யத்தினுடைய லாவண்யமாக இருக்கிறது. ஆனந்தமான வடிவுடையாள், அதிசயமான வடிவுடையாள். அவளேதான் அழகான சொரூபிணியாக இருக்கிறாள். நமக்கு சாதாரணமாக மூன்று நிலைகள் உண்டு. ஜாக்ரத் என்கிற விழிப்பு நிலை, சொப்னம் என்கிற கனவு நிலை, சுஷுப்தி என்கிற ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி துரியம் என்ற ஒரு ஆனந்த நிலை உண்டு. அந்த நிலைதான் அவளுடைய நிலையாக இருக்கிறது. துரியானந்தம் என்று சொல்கிறோம். துரியானந்த நாதர் என்று ஒரு பக்தர் இந்த துரியத்திலே அவளை கண்டு, துரியமாகவே அவளை கண்டு ஆனந்த நிலை எய்தியவர். அவளுடைய இயல்பு என்று பார்த்தோமானால் ஒரு புறம் பராசக்தி என்று சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள். மறுபுறத்திலே தாய் என்ற நிலையிலே குளிர்ந்த கருணையோடு இருக்கிறாள். அவளுடைய சக்தியானது தாங்க முடியாத அளவு பொங்கிவிடுகிறது என்பதனாலே, உக்ர கலையாக இருப்பதனாலே அந்த சக்தியை தற்று குறைத்து வைக்க வேண்டும் என்று ஞானிகள் நினைத்தது உண்டு. திரு ஆனைக்காவிலே ஆதிசங்கர பகவத்பாதால் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் என்கிற இரண்டு தாடகங்களை அவளுக்கு அளித்து கொஞ்சம் சக்தியை குறைத்து வைத்தார்.

அதாவது வேகத்தை குறைத்து வைத்தார். காஞ்சியிலே காமாட்சிக்கு எதிராக சீ சக்கரத்தை அமைத்தார். இப்படி பார்க்கிற பொழுது அந்த சக்தியை நம்மாலே தாங்க முடியாத பொழுது கூட ஞானிகளுடைய அனுகிரகத்தினாலே, குருவனுடைய அனுகிரகத்தினாலே நம்மாலே நமக்கு தேவையான சக்தியை பெற முடிகிறது. கருணை என்று பார்த்தோமானால் குளிர்ந்த கருணை அவளுடைய கருணை. திருஷா திராகி சியாதர தலித நீலோத்பல குசா. கருணை என்பது ஒரு கடாட்ச பிரவாகமாக விளங்குகிறது. ஆனால் அந்த கருணைக்கு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் அபிராமி பற்ற கேட்கிற பொழுது, அம்மா தரம் இவன் அன்று என்று தள்ளத்தகாது என்று சொல்கிறார். உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஸ்ரீ சக்கரம் என்பது அவளுடைய இருப்பிடமாக இருக்கிறது. சுமேரு மத்திய வாசினி என்று மேருவிலே அவள் இருக்கிறாள். மலைமகள் என்பதனாலே, மேருமலைக்கு உரியவள் என்பதனாலே நாம் அவளை அப்படி அழைக்கிறோம். ஆனால் ஸ்ரீசக்கரம் என்கிற மேருவிலே அவள் இருக்கிறாள் என்பதும், அவள் ஸ்ரீசக்கர ராஜ நிலையமாக இருக்கிறாள் என்பதும் நாம் அறிந்தது. அவளுக்கு ஆரிய என்கிற பெயர் உண்டு.

சிந்தாமணி கிரகத்திலே அற்புதமாக விற்றிருக்கிறாள். மேரு சிகரமாகிய சீபுரத்திலே அவளை நாம் காண்கிறோம். காமேஸ்வரனுடைய இடப்புறத்திலே காமேஸ்வரியாக கருணையினுடைய ஒரு அற்புதமான அம்சமாக நமக்கு காட்சியளிக்கிறாள். சிதோ சிந்தோர் என்று மணி தீபே என்றும் சிந்தாமணி கிரகே என்றும் பரமசிவ பரியங்க நிலையாம் என்றும் அவளுடைய காட்சியை நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டுகிறது சௌந்தரியகரி. சுதா சிந்தோர் மத்தியே

பார்வதியாக கன்னியாகுமரியிலே குமரி அம்மனாக, கேரள தேசத்திலே பகவதி அம்மனாக, கர்நாடகத்திலே சாமுண்டீஸ்வரி மூகாம்பிகையாக, தமிழ்நாட்டிலே காமாட்சி மீனாட்சி அகிலாண்டேஸ்வரியாக, ஆந்திர பிரதேசத்திலே ஞானாம்பிகாவாக, மகாராஷ்டிரத்தில் துளஜா பவானியாக, குஜராத்தில் அம்பாஜியாக, பஞ்சாபில் ஜுவாலாமுகியாக, காஷ்மீரத்தில் க்ஷீரபவானியாக, உத்தரப்பிரதேசத்திலே விசாலாட்சி அன்னபூர்ணி விந்தியவாசினி என்றும், வங்காளத்திலே காளியாக, அசாமில் காமாக்கியாக நாம் அவளை பார்க்கிறோம். இருந்தாலும் அபிராமி பட்டர் அவருடைய இருப்பிடத்தை சொல்லுகிற பொழுது, கடம்பாடவியிலே குயிலாக இருக்கிறாள், இமயாச்சலத்திலே மயிலாக இருக்கிறாள், ஆகாயத்திலே விசும்பிலே வெயிலாக இருக்கிறாள், கமலத்திலே அன்னமாக இருக்கிறாள் என்று நம் கண்முன்னாலே கொண்டு வந்து தாயை நிறுத்துகிறாள். சந்திரமண்டலத்தில் அவள் இருக்கிறாள், சந்திரமண்டல மத்தியக்கா, யோகிகள்லாம் தியானம் செய்யக்கூடிய பூர்ண சந்திர தியானம் என்று சொல்லக்கூடிய தியானத்திலே அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள் என்பதையும் நாம் பார்க்கலாம். அபிராமி பட்டர் சுப்பிரமணிய ஐயர் என்கிற பெயரிலே இருந்தபொழுது அபிராமியுடைய சன்னதியை உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அன்றைய தினம் அமாவாசை, ஆனால் மன்னன் வந்து கேட்கிற பொழுது இன்று பௌர்ணமி என்று சொல்கிறார். அப்படி பௌர்ணமி என்று அவர் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், யோக நிலையிலே அவர் பூர்ண சந்திர தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அதாவது அம்பிகையினுடைய திரு நெற்றியானது ஒரு கீழ்நோக்கிய வளைவு, அதே போல அம்பிகையினுடைய புருவங்கள் சற்று மேல் நோக்கிய வளைவு, இந்த இரண்டையும் இணைத்து ஒரு பூர்ண சந்திரனாக அவர் தொடங்கி சந்திரமண்டலத்திலே பூர்ண சந்திர தியானத்திலே அவளை பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு நிச்சயமாக அது பௌர்ணமியாகத்தானே தெரிய வேண்டும். வியாகராசனம் என்று இந்திரிய வலிமையை காட்டுகின்ற புலியின் மீது அமர்ந்திருக்கிறாள். ரஜோகுணத்தை அழிக்கின்ற வகையிலே சிம்ஹ வாகினி என்று சிம்மத்தின் மேலே அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய உப வடிவங்களையெல்லாம் பார்க்கிற பொழுது ஐந்திரி என்று இந்திரன் அம்சமாக யானையின் மீதும், வைஷ்ணவி என்று விஷ்ணு அம்சமாக கருடன் மீதும், சிவை பார்வதி என்று சிவாம்சமாக நந்தியின் மீதும், கௌமாரி மயூரி என்று முருகனுடைய அம்சமாக மயில் மீதும், பிராமி என்ற வகையிலே பிரம்மனுடைய அம்சமாக அன்னத்தின் மீதும் அவள் உலா வருவதல் உண்டு. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா என்று நாம் அவளை போற்றுகிறபடி பஞ்ச கிருத்தியம் பண்ணுகிற அவள் இந்த வடிவங்களிலெல்லாம் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாள். செயல் என்று பார்த்தோமானால் அறங்களை வளர்ப்பவளாக இருக்கிறாள். இருநாழி நெல் கொண்டு 32 அறங்களை வளர்ப்பவள்தான் காமாட்சி. அறம் வளர்த்த நாயகி என்று திருவியாற்றிலே தர்ம சம்வர்த்தினியாக இருக்கிறாள். பிரம்மாவோ என்று தன்னை காட்டுகிற வகையிலே சிருஷ்டி கர்த்தி, விஷ்ணு என்பதை காட்டுகிற வகையிலே கோவிந்த ரூபிணி, ருத்ரன் என்று காட்டுகிற வகையிலே ருத்ர ரூபிணியாக அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள். அவள் தருவதோ சிதானந்தம், அவள் வடிவமோ ஞானானந்தம், சத்திய ஞானானந்தத்தை தருவோளாக இருக்கிறாள். பஜந்தி துவாம் தன்யாக கதிஜன சிதானந்தலகரியும் என்று ஆனந்தலகரி அவளை போற்றுகிறது. அவளை ஒரு புலவர் அழகாக பாடுகிறார், கஞ்சி குடியாளே கம்பஞ்சோறு உண்ணாளே, வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாளே, நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறவாருக்கு ஆறுதலை ஆவாளே, கஞ்சமுக காமாட்சி கான் என்று சொல்லுகிற பொழுது அழகாக ஆறுதல் தருவோளாக அவள் இருக்கிறாள் என்பதை குறிப்பிடுகிறார். தாய் காவல் தெய்வமாக விளங்குகிறாள். ஆடி மாதத்திலே அம்மன் வழிபாடு என்று பலவிதமான மாரி அம்மன்களை எல்லாம் வணங்குவார்கள். அதிலே எல்லை அம்மன் என்பது ஒரு காவல் தெய்வமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வடிவங்கள் எல்லாமே அம்பிகையுடைய வடிவங்கள் தான்.

பாரதியார் சொல்லுகிற பொழுது காணி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி ஒரு நிலம் கிடைக்கிறது, ஆனால் தனியான அந்த இடத்திலே தனக்கு பாதுகாப்பு வேண்டுமே என்று அம்பிகைத்தான் அழைக்கிறார். அந்த காட்டு வெளித நிலை அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என்று கேட்கிறார். எனவே அம்பிகை ஒரு எல்லை அம்மனாக இருந்து எல்லை காப்பது மாத்திரமில்லை, நமக்கு தொல்லை வராமல் நம்முடன் இருந்து நம்மை காக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். ஆகையால்தான் அவளை பல நாமங்களினாலே நாம் போற்றுகிறோம்.

தாய்மான சுவாமிகள், உன்னுடைய நாமங்களை உச்சரிக்கின்ற நான் உன்னுடைய அடியாருடைய நாமங்களை உச்சரிக்கக்கூடாதா என்று கேட்கிறார். அம்பிகையினுடைய அடியவர்களை பார்த்தோமானால் எவ்வளவோ பேர் அவருடைய அருள் பெற்று அவளை பாடியிருக்கிறார்கள், போற்றியிருக்கிறார்கள். ஆதிசங்கர போத்பாதாள் சௌந்தரிய லகரி கொடுத்தவர். மூக்க கவி அற்புதமான 5 நூல்கள் மூக்க பஞ்ச சதி என்று, ஒவ்வொன்றிலும் 100 பாடல்கள். ஆர்யா சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம், கடாட்ச சதகம், புன்முறுவலுக்காக மந்தஸ்மித சதகம், இவையெல்லாம் நமக்கு அளித்திருக்கிறார் துர்வாச முனிவர். ஆர்யாத் விசதி, லலிதா சவரத்னம், இவற்றையெல்லாம் அம்பிகையுடைய அருள்வருவதற்காக நமக்கு வழங்கியிருக்கிறார். காளிதாசன் காளியாக கண்டான், அபிராமபட்டரோ அபிராமியாக கண்டார், கம்பரும் ஒட்டக்கூத்தரும் சரஸ்வதியாக அவள் அருளை பெற்றார்கள், வேதாந்த தேசிகரும் வித்யாரண்யரும் மகாலட்சுமியாக அவளிடம் அனுகிரகம் பெற்றார்கள். முத்துசுவாமி தீட்சிதர் மீனாட்சி மேமுதம் தேகி என்று அவளுடைய ஒன்றி கலந்தவர். சியாமா சாஸ்திரிகள் துர்க்கையாகிய அந்த அற்புதமான அம்பிகை சியாமகிருஷ்ண சோதரி என்று போராட்டினார். பாரதியார் ஸ்ரீவித்யா உபாசகராக இருந்து சக்தி உபாசனை செய்தார். இப்படி இந்த அடியருடைய நாமங்களை கூட நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அடியருடைய நாமங்களை நாம் உச்சரித்தால் கூட அம்பிகையுடைய நாமத்தை உச்சரித்ததாக பொருள் என்று அற்புதமாக தாய்மானவர் நமக்கு வழியை கொடுத்திருக்கிறார். தாய்மானவரே நிறைய அம்பிகை பற்றி பாடியிருக்கிறார். அம்பிகையுடைய லீலைகளை எல்லாம் நாம் பார்த்தோமானால், சிவனுடைய பாதியை திருடியவள் என்று அவளுடைய லீலை ஒன்று சொல்கிறது. சரீரார்த்தம் சம்போர் பரமபி சங்கே கிருதம் அபூத். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுகிற பொழுது வேடிக்கையாக சொல்வார், அந்த சிவபெருமான் என்கிற மருந்தை பார்வதி என்றொரு சீமாட்டி பாதியை தின்றாள் என்று. அதாவது அர்த்தநாரேஸ்வரி என்று, அர்த்தநாரீஸ்வரன் என்றும் நாம் அந்த ஐக்கிய சக்தியை போற்றுகின்ற வகையை சொல்வாள். அவளுக்கு மாயா லீலை என்று ஒன்று உண்டு. ஞானிகளை கூட தன் மாயையினாலே ஏமாற்றி விடுவாள். ஞானினாமபி சேதாம்சி என்று தேவி பாகவதம் தேவி மகாத்மியெல்லாம் கூறும். தீய சக்திகளையெல்லாம் அழிப்பதற்காக மது கைடபர், மகிஷாசுரன், பண்டாசுரன்,

சண்டமுண்டன், சும்பனிசும்பன், இரத்தபீஜன் இந்த வதங்களையெல்லாம் நிகழ்த்தவள். ஆனால் இவற்றிற்கிடையிலே அவள் தன்னுடைய கருணையை காட்டுகின்ற வகையிலே அவர்களையெல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டாலே ஒழிய அவர்களையெல்லாம் அழித்து விட்டார்கள் நாம் என்று சொல்ல முடியாது. தீமை அழித்தாள், ஆனால் தீயவர்களை அழிக்காமல் அவர்களையெல்லாம் தன்னோடு இணைத்து கொண்டாள் என்பதுதான் அவளுடைய அவ்வியாஜ கருணையை காட்டுகிறது. தேவி பாகவதம், தேவி மகாத்மியம் இவையெல்லாம் இந்த நவராத்திரி மகிமையை சொல்லுகிற பொழுது அவள் எப்படி மிக அழகாக முதல் மூன்று நாட்களிலே நம்முடைய தமோ குணத்தை நீக்குகிறாள், அடுத்த மூன்று நாட்களிலே இரஜோகுணத்தை போக்குகிறாள், கடைசி மூன்று நாட்களிலே சத்துவகுணத்தையும் போக்கி குணமற்ற நிலையிலே தன்னோடு இணைத்து கொள்கிறாள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது நவராத்திரியிலே அவளுடைய கருணையினுடைய வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அடைய வேண்டியது அவளுடைய திருவடிதான்.

மூன்று நாட்களிலே சத்துவ குணத்தையும் போக்கி குணமற்ற நிலையிலே தன்னோடு இணைத்துக் கொள்கிறாள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது நவராத்திரியிலே அவளுடைய கருணை நடை வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அடைய வேண்டியது அவளுடைய திருவடிதான். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எனவே நம்முடைய கருத்து முழுதுமே அவளுடைய திருவடியில் இருக்க வேண்டும். நம்முடைய தியானம் கூட திருவடி தியானமாக இருக்க வேண்டும். துரியம் என்ற நிலையிலே பராசக்தி நிலையை நாம் காண வேண்டும். அத்தியாத்ம மார்க்கத்திலே முதல் அடி என்று சொல்லக்கூடிய நாம் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்வார்களே, அது இந்த குருவுடைய திருவடியாக அவளுடைய திருவடி நினைப்பது. குரு பாதுகை தான் தேவி பாதுகை. சந்திர மண்டலத்திலே குரு தியானம் என்று நாம் செய்கிற பொழுது அது தேவி தியானமாக அமைந்து விடுகிறது. அந்த திருவடிகள் நமக்கு தாப சாந்தியை தருகின்றன, அமிர்தத்தை பொழிகின்றன. தாபத்ரயம் என்று மூன்று விதமான துன்பங்கள், ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று நம்மாலேயே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இயற்கையினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், தெய்வங்களினாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இந்த மூன்று துன்பங்களை நீக்குவோல்தான் அந்த தாய். அதனால்தான் உபநிஷத் சொல்கிற பொழுது ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி என்று மூன்று முறை சொல்கிறது. பற்றுக்களை எல்லாம் நீக்கினால்தான் அமிர்தம் கிடைக்கும். நத்தியாகே தியா நைகே அமிர்தத்வமானசோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அமிர்தம் கிடைக்க வேண்டுமென்றால் தாரேஷனை புத்திரேஷனை தனேஷனை என்கிற ஈசனா திரையவன் சொல்லக்கூடிய மூன்று பற்றுகளை நாம் நீக்க வேண்டும். அவளை பற்றினால் இந்த மூன்று பற்றுகள் போகும். எனவே தாபத்தை நீக்கி சாந்தி தருவது அம்பிகையுடைய திருவடிகள். சகஸ்திரதள பத்மத்திலே குரு பாதமாக துவாதசாந்த பெருவழியிலே, அதாவது மதுரை மீனாட்சியுடைய திருவடிகளிலே நாம் அதை பார்க்கிறோம். மயூகா தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜ யுகம் என்று அவளுடைய திருவடியை நாம் போற்றினோமானால், அவளை சரண் புகுந்தோமானால் அந்த பாதார விந்தத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அந்த பாதார விந்தங்களிலே நவ கிரகங்கள் அமைந்திருக்கின்றன.

எனவே அவளுடைய பொற்பதங்களை நாம் பணிய வேண்டும். பாஸ்வதாம் என்று பிரகாசமான சூரியனையும், அமிர்த நிலையக என்று அமிர்தத்தை பொழிகின்ற சந்திரனையும், லோகித விபுகு என்று சிவந்த செவ்வாயையும், சௌமியம் என்று சோமபுத்திரனாகிய புதனையும், குரு அகு அபி குரு என்று ஞானம் தருகின்ற வியாழனையும், கவித்துவம் என்று கூறி வெள்ளியாகிய சுக்கிரனையும், மந்த என்று குறிப்பிட்டு மெதுவான சனீஸ்வரனையும், தமஸ் என்று சொல்லி ராகுவையும், பஜதாம் தமக்கேதுர் என்று கேதுவையும் ஆக இந்த நவகிரகங்களையும் அவளுடைய திருவடியிலே காட்டுகிறார்கள். வினம்ராணாம் என்று அவளுக்கு பாத நமஸ்காரத்தை செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது நவகிரகங்களுடைய பலனும் கிடைத்து விடுகிறது. அவளே நவகிரக நாயகி அல்லவா? எனவே நவகிரகங்களை தன்னுடைய திருவடியிலே வைத்திருக்கிற அவள், அந்த திருவடி தரிசனத்தை நாம் செய்கிற பொழுது நவகிரகங்கள் தருகின்ற அருளையும் நாம் பெற்று விடுகிறோம். உபாசனையினுடைய பலன் என்று பார்த்தோமானால், நமக்கு மிக மிக தேவையானது அவள் தருகின்ற ஞானம்தான். மோட்சத்தினுடைய திறவுகோலாக அவள் இருக்கிறாள். மௌனம் என்பது ஞான வரம்பு என்று நாம் மௌனத்திலே இருந்து அவளை தியானம் செய்கிற பொழுது மோட்சத்தை தருகிற ஞானமாக அவளே தரப்படுகின்ற அந்த அற்புத பலனை நாம் பெற்று விடுகிறோம். ஞானாம்பியாகி அவள் மோட்சத்வார கபாட்ட பாட்டக வனகரி என்று சாவியை தன்னிடத்திலே வைத்திருக்கிறாள். சித்தமிசை கொடிகொண்ட அறிவான தெய்வமே என்று குறிப்பிடபடி ஞானத்தை தந்து மோட்சத்தை தந்து விடுகிறாள். தேவனுடைய அஞ்ஞானத்தை அகற்றுவதற்காக அவள் செய்த லீலைகள் பல. ஒருமுறை பிரம்மம் ஒரு யக்ஷனாக தோன்றி ஒரு சிறிய புல்லை எரிந்து தேவருடைய அகங்காரத்தை தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு செயலை தொடங்கியது. அக்னி ஆகிய ஜாதவேதஸ், வாயுவாகிய மாதரிஷ்வன் இவர்கள் இருவரும் வருகிறார்கள். அக்னியினாலே அந்த புல்லை எரிக்க முடியவில்லை, வாயுவினாலே அந்த புல்லை நகர்த்த முடியவில்லை, தோற்று போகிறார்கள். இந்திரன் புரிந்து கொள்கிறான், இது ஏதோ பெரிய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று. அவன் வருகிற பொழுது அவன் செய்த தவத்தின் பலனாக அங்கே உமை விளங்குகிறாள். ஹைமவதி என்கிற அந்த உமை இந்திரனுக்கு ஞானம் தருகிறாள். இதம் என்றால் உண்மை என்று பொருள், திர என்றால் கண்டு கொண்டான் என்று பொருள். உண்மையை கண்டு கொண்டதனாலே இதம் திர, இதம் திர என்று அவன் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். பகுசோபமான என்கிற மங்கள நாயாக இருந்து கொண்டு, ஞான சொரூபிணியாக இருந்து கொண்டு அவள் நமக்கு அருள் தருகிறாள். காலகஸ்தியிலே ஞான பூங்கோதையாக விளங்குகிறாள். வசந்த நவராத்திரி என்கிற அந்த நவராத்திரி வைபவத்திலே மிக முக்கியமான ஒன்று ஞானோபதேசம்தான். எப்படி சாரத நவராத்திரியிலே முக்தி கிடைக்கிறதோ, அதே போல் வசந்த நவராத்திரியிலே வழிபடுவதனாலே ஞானோபதேசம் கிடைக்கிறது. நம்முடைய மாயை நீக்கி விடுகிறாள். இந்த மாயை நீக்குவது என்பது அவளுடைய ஒரு அற்புதமான காரியம். ஏனென்றால் இந்த மாயை தருபவளே அவள்தான். லியே புரகர ஜாயே மாயே தவ தருண பல்லவ சாயே சரணே. தீட்சிதர் ஒரு கிருதியில் அழகாக குறிப்பிடுவார், அம்மா மாயை தருபவளாகிய மாயை நீதான், அந்த மாயை நீக்குபவளும் நீதான். எனவே எனக்கு மாயை தருவதாக இருந்தால் நீ வராதே, என்னுடைய மாயை நீக்குபவளாக இருந்தால் நீ வா, நான் உன்னை வணங்குகிறேன். மாயே தொம் ஜாயே மாம் பாகி மாயே தொம் ஆயே என்று அழகாக குறிப்பிடுவார். பிணியே பிணிக்கு மருந்தே என்று சொல்கிறபடி மாயை தருவோளும் அவள்தான், மாயை நீக்குவோளும் அவள்தான். எனவேதான் அவளுடைய கருணை நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது. அவளுக்கு என்று அமைந்திருக்க உபாசனையை பார்த்தோமானால், அவளுடைய மந்திரம் ஸ்ரீ வித்யா, அவளுக்குரிய யந்திரம் ஸ்ரீ சக்கரம், அவளுடைய தந்திரமோ வாம தந்திரமாக அமைந்திருக்கிறது. இப்படி இந்த மூன்று விஷயங்களையும் நாம் நமக்கு தகுந்தபடி பயன்படுத்தி கொண்டு அவளுடைய அருளை பெற்றுவிடலாம். முத்தேவியினுடைய அருள் அவளிடத்திலே கிடைத்து விடுகிறது.

இந்த உலகத்தினுடைய லௌகீகமான விஷயங்கள் தான் நமக்கு விஷம். இந்த விஷயங்களையெல்லாம் விஷமாக கருதி அவற்றை நீக்கும்படியாக நாம் அம்பிகை கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் சிவன் அருந்தி விஷயத்தையே அமிர்தமாக மாற்றியவள். தவ ஜனனி தாடங்க மகிமான் சொல்கிறபடி அவளுடைய சிறப்பு நீலகண்டனாக இன்றும் ருத்ரன் விளங்கி கொண்டிருப்பதுதான். வைத்தியநாத மருந்து மருந்தீஸ்வரின் அழைக்கப்படுகிற அவனுக்கே அம்பாள் மருந்தாக இருக்கிறாள். சிவன் உலகிற்கு மருந்தாக இருக்கிறான், அவனுக்கே மருந்தாக அம்பாள் இருக்கிறாள். சிவா விஸ்வகமேஷஜி, சிவா ருத்ரஸ்ய பேஷஜி என்று ஸ்ரீருத்ரம் அவளை புகழ்கிறது. நமக்கு வெளியிலே இருக்கிற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போல நம்முடைய அகத்துக்கும் தூய்மையை நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். அப்படி அகத்தூய்மைக்கு அவள் வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் அவளை அமர்த்தி விட்டோமானால் அந்த உள்ளமான தூய்மையாகி விடுகிறது. நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நீ அருட்புடனால் துடைத்தனை என்பால் அபிராம பட்டர். எனவே நம்முடைய வேலையெல்லாம் அம்பிகை வழிபட்டு அவளை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் வைப்பதுதான். அப்படி வைத்து விட்டோமானால் நம்முடைய மனமானது தூய்மை பெற்று விடுகிறது. அதனால்தான் நாம் அவளிடத்திலே வைக்கின்ற முறையீடுகளிலே ஒரு முக்கியமான முறையீடாக மன தூய்மை வைக்க வேண்டும்.

உபாசனை பலனாக பவானித்துவம் என்று சமத்துவத்தை தருகிறாள். சமத்துவம் யோகம் உச்சியத்தை என்று கீதையில் சொல்கிறபடி நாம் சமநிலை பெற்றோமானால் அதுவே பெரிய ஞான நிலைதான். பராசக்தியோடு தன்மயமாகின்ற ஏக போகமாக நிலை தருகிறாள். ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் என்று அருணகிரா சொல்லுகின்ற சுகம் அங்கே கிடைக்கிறது. ஸ்ரீ காமாட்சி கடாக்கிதா புருட்டாக.

பிம்போஷ்டம் என்று ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குகின்ற ஒரு அமைதியை அவள் தந்து விடுகிறாள், சமநிலை தருகிறாள். காளிதாசன், தண்டி, பவபூதி இவர்கள் மூவரும் அம்பிகிடத்திலே போகிற பொழுது தண்டியை கவி என்கிறாள், பவபூதியை பண்டித என்கிறாள். காளிதாசன் கேட்கிறான், அப்படியென்றால் கோ அகம், நான் யார் என்று. துவாமே வாகம், துவாமே வாகம், துவாமே வாகம் நசம்சயகா என்று நீயும் நானும் என்று சொல்லிவிடுகிறாள். அப்படி அம்பிகையுடைய பக்தன் அவளாகிய மாறி நிலை காளிதாசன் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் தருகிறாள்,

அப்படிப்பட்ட அம்பிகை எல்லா வளங்களையும் தருகிறாள் என்பதனாலே அவளை பராசிவானந்த வல்லியாக நாம் போற்றுகிறோம். சிவம் என்பதே மங்களகரம், ஆனந்தம் என்பது மோட்ச நிலை. எனவே பரசிவானந்த வல்லியாக அவள்தான் அந்த ஆனந்த மோட்ச நிலை தருகிறாள்.

அவளுடைய அனுகிரகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான். ஆனால் அவளை புரிந்து கொண்டு தாயாக எல்லாமாக இருக்கிற அவள் அகிலாண்டேஸ்வரியாக தியானித்து நாம் அவளுடைய மந்திரங்களையும் அவளுடைய ஸ்லோகங்களையும் அவளுடைய தோத்தர்களையும் சொன்னோமானால் அவளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஒரு தாய் என்ற நிலையிலே அவள் நமக்கு பரிபூர்ண அனுகிரகத்தை தருகிறாள், கருணையை பொழிகிறாள். எனவே அவளை நாம் வணங்குவோம், போற்று.

0: அருள் தரும் அம்பிகை எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய இசைப்பேருரை கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களை, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கன் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில், படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.1°C, இயல்புக்கு 3.4°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28.6°C, இயல்புக்கு 2°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.9°C, இயல்புக்கு 4.1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 29.6°C, இயல்புக்கு 3.5°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 69%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் கைபேசி செயலி. எழுதி வழங்கியவர் AR லக்ஷ்மணன் அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 4 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் டிஜிட்டல் கைது உஷார், பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம், எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஹிமஜா சாம்ராஜ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சென்னை ஆயத்த ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி மைய தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் நிறைவு பகுதி, ஜே லலிதா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை இரவு 7 திரைகானம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 7 பகுதி. செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிமுறைகளும், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். 2 பகுதி. இரவு 10 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். பண்டிட் ஜஸ்ராஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், மாம்பலம் MKS நடராஜன் அவர்கள் நாகஸ்வர இசை, சோழபுரம் ஜி நாதன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவேரி. முற்பகல் 11:30 மல்லேப்பூ தொண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம். 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் துர்கா லட்சுமி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: 70 runs in the first ever women's test held at Lord's, chasing a target of 457 runs. The hosts were all out for 186 in their second innings before lunch on day four. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை, சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.